நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இசையோடும் பொருளோடும் குரளமிதம் இப்போது.
1: உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்.
2: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கித் தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
1: அகடாரல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்.
2: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கித் தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
0: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. சென்னை அலைவரிசை 1 மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:85 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை, இதில் 4 அறிவும் புலம்பெயர்வு ஒரு வாழ்க்கை மாற்றம். எழுதி வழங்கியவர் வி. திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.

ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாவது பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல் நகர்வலத்தில் சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து. எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு மிலாது நபி பெருநாள் உரை வழங்குபவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். 8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz-ல் காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் எம் ஏ அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் 1 மாவட்டம் 1 பொருள் கைவினைப் பொருள் மேம்படுத்துதல் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி கஸ்தூர்பா காந்தி அவர்கள் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஸ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:55 திரை இசை, 7:00 திரைகாணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் வழங்கும் முறை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் குன்னக்குடி எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்களின் பாட்டு இடம்பெறும். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீசுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் கைவினைப் பொருள் மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:00 ஹலோ டாக்டர், அயோடினின் முக்கியத்துவம் குறித்து சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் பி எஸ் சிவம் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 ஃபன் பண்ணலாமா, 5:00 ரெயின்போ மேடை. கோல்ட் அலைவரிசையில் காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், முற்பகல் 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் லலித சங்கீதம். 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், பூர்ண பெக்ரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், திருத்தனி எஸ் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவிலிசை, இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம். 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார். முன்னதாக 4:10 தேனி நேரம், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் தெரிந்து கொள்வோமா சொல்பவர் எஸ் தர்ஷினி, மாற்றம் தந்த ஆகஸ்ட் மற்றும் சகோதர பாசம் சொல்பவர் பி ஆர் கேத்ரின், வேள்வி மூட்டிய இயக்கம் அர்ப்பணிப்பின் அடையாளம் வழங்குபவர் வளர்மதி. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கிரமம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷயை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55

பத்து மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், பதினோரு மணிக்கு என்றும் இனியவை, ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், இரண்டு மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், கைவினர் பொருள் மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தின்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே.

0: political settlement of the boundary question in the context of their overall and long-term interests. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Canada has struck back at the United States with retaliatory tariffs on about $20 billion worth of American goods, including steel, dairy products, appliances and farm equipment, as the trade war between the two countries escalated sharply. The new tariffs extend well beyond industrial goods, hitting everyday purchases such as seafood, cheese, clothing, cosmetics and toilet paper, with some facing duties as high as 50%. The tariffs will be implemented from 8 September, even as U.S. tariffs already came into place on Saturday. Canada's Finance Minister, François-Philippe Champagne, said Ottawa's tariffs will match U.S. levels. Canada's retaliation came after the Trump administration imposed 50% tariffs over the weekend on Canadian goods following the collapse of trade negotiations. And U.S. President Donald Trump has said that the U.S. Navy has removed or detonated all mines in the Strait of Hormuz, the vital waterway which Iran has largely closed since the beginning of the war in West Asia. In a post on his Truth Social platform, Trump said Iran has been notified that any ship or boat placing new mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பெயரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொது விதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகில் உள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு

0: வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, "ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள்?" எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், "உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான்" என்றார். அதற்கு இளைஞன், "ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை" எனக் கூற அதை கேட்ட வயதானவர், "இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக்கொள். இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா" என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், "இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும்" என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும்" என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, "இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும்" என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், "அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும்" என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் 6:15:25 வழிபாடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருப்பது.

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள், 9 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 கோணோவிடரை பயன்படுத்தலாம்.

0: இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயி தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்து பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா, நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க.
0: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார்.
0: விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க

0: நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: ஆகாஷ்வாணி சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்.

0: சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11ஆவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல்

0: காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசீலிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
1: இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030 ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஒராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: நேற்று ஆற்றல் சூழல் இவற்றின் தொடர்பு பற்றி கூறினோம். இன்று ஆற்றல் தொடர்பான மேலும் சில செய்திகளை அறிந்து கொள்வோம். நம்மிடம் உள்ள புள்ளி விவரங்களின்படி ஆற்றலின் பயன்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மற்றும் சூழலுக்கும் ஒரு இணைப்பு உள்ளது. அண்மை காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகள், சீனா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் இந்தியா இவற்றின் ஆற்றல் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த நாடுகள் அமெரிக்க ஐரோப்பிய யூனியன் நாடுகளைப் போல உலக பொருளாதார நிலைமையை தாண்டி வளர்ச்சியடைந்து மேலும் இந்த நாடுகளின் சுற்றுச்சூழல் வளர்ச்சியடைந்த நாடுகளின் சுற்றுச்சூழலை விட மிகவும் சீர்கேடு அடைந்துள்ளது. 2008 உலக பொருளாதார தேக்க நிலை துவங்கிய ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் 7 பில்லியன் மக்கள் சுமார் 132,000 டெராவாட் ஆற்றலை நுகர்ந்தனர். இதில் 1 டெராவாட் என்பது 1 மில்லியன் மெகாவாட் ஆற்றலுக்கு சமம். வேகமாக வளர்ச்சியடையும் சீனா உலகின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 18 விழுக்காடு ஆற்றல் நுகர்வுக்கு காரணமானது. இந்த நுகர்வு வீதம் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் வளர்ச்சி பாதையில் சீன தேசம் பயணிப்பதுதான். சரி, இந்த 132,000 டெராவாட் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? இந்த ஆற்றலில் 1/3, அதாவது 33 விழுக்காடு பெட்ரோலிய எரிபொருட்களிலிருந்து பெறப்படுகின்றது. 27 விழுக்காடு நிலக்கரியிலிருந்து பெறப்படுகிறது. எஞ்சியவை நீர், மின்சாரம், காற்றாலைகள், சூரிய சக்தி, விறகு போன்ற மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றது. ஆற்றல் ஏற்றுமதியிலும் பெட்ரோலிய எரிபொருட்களும் இயற்கை எரிவாயும் நிலக்கரியும் 99 விழுக்காடு இடம்பெறுகின்றன. எஞ்சிய 1% மட்டும்தான் மிகவும் தூய்மையான ஆற்றல் என்று வர்ணிக்கப்படும் மின்சாரத்திற்கு கிடைக்கிறது. அதாவது ஆற்றல் ஏற்றுமதியில் 1 விழுக்காடுதான் சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரும் வகையில் நடைபெறுகிறது.
2: மின்சாரம் என் மீது பாய்கின்றது.
1: கடந்து செல்லும் பொருளை பொறுத்து ஆற்றலின் பயன்பாடு மாறும். அதை உற்பத்தி செய்யும் முறைகள் சூழலுக்கு உகந்ததா? சிந்திப்போம், சிக்கனமாய் பயன்படுத்துவோம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிப்படல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.5 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.6 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.2 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை மாலை அல்லது இரவில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ரசிக்கலாம். புத்தம்புது காலை நல்ல முறையில் பழக தெரிந்தவரும் நற்குணம் உள்ளவருமே நண்பர்களுள் சிறந்தவர் என்கிறார் நபிகள் நாயகம். நல்ல முறையில் பழக தெரிந்தவரும் நற்குணம் உள்ளவருமே நண்பர்களுள் சிறந்தவர். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். புலம்பெயர்வு, ஒரு வாழ்க்கை மாற்றம். தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: மனிதன் வாழ்வதற்காக தனது பிறந்த இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு நகர்வது புலம்பெயர்வு எனப்படுகிறது. இன்று உலகமயமாக்கல் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் புலம்பெயர்வு என்பது சாதாரண ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் அது ஒரு இடமாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை மாற்றமாகும். புலம்பெயர்வு என்பது ஒருவரின் சொந்த ஊரையோ நாட்டையோ விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வாழ்வதை குறிக்கிறது. இது வேலை, கல்வி, வாழ்க்கை தர உயர்வு, பாதுகாப்பு போன்ற பல காரணங்களுக்காக நடைபெறுகிறது. ஒருவரின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய சவால்களையும் உருவாக்கும் ஓர் முக்கியமான மாற்றமே புலம்பெயர்வு. மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயர்கிறார்கள். முதன்மையாக வேலை வாய்ப்பு தேடுதல் ஒரு முக்கிய காரணமாகும். பலர் தங்கள் ஊர்களின் வேலை வாய்ப்புகள் இல்லாததால் நகரங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்கின்றனர். அடுத்ததாக கல்வி வாய்ப்புகள். உயர்கல்வி பெறும் நோக்கில் மாணவர்கள் பலரும் பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்கின்றனர். மேலும் இயற்கை பேரழிவுகள், போர்கள் போன்ற காரணங்களுக்கு புலம்பெயர்கின்றனர். சிலர் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் நல்ல வாழ்க்கை தரத்தை அடையவும் புலம்பெயர்கின்றார்கள். புலம்பெயர்வு மனிதனுக்கு பல நன்மைகளை உருவாக்குகிறது. முதலில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிறது. வெளிநாடுகளுக்கோ பெரிய நகரங்களுக்கோ செல்வோர் அதிக வருமானம் பெறும் வாய்ப்பை பெறுகின்றனர். இதன் மூலம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. இரண்டாவது, புதிய அனுபவங்களையும் அறிவையும் அளிக்கிறது. புதிய கலாச்சாரங்கள், மொழிகள், வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அறியும் வாய்ப்பு கிடைக்கிறது. இது மனிதனின் சிந்தனையை விரிவாக்குகிறது. மூன்றாவது, மனிதனின் தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. புதிய சூழலில் தன்னை பொருத்திக் கொள்ளும் திறன் வளர்கிறது. இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல சவால்களை சமாளிக்க கூடியவர்களாக மாறுகிறார்கள். புலம்பெயர்வு நன்மைகள் மட்டுமல்லாமல் பல சவால்களையும் கொண்டுள்ளது. முதலில் குடும்பத்திலிருந்து

பிரிவு, தாய்நாடு, உறவுகள், நண்பர்கள் ஆகியோர்களிடமிருந்து பிரிவு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, கலாச்சார வேறுபாடுகள். புதிய இடத்தில் பழகுவது, மொழி தெரியாமை, பழக்க வழக்க வேறுபாடு போன்றவை ஆரம்பத்தில் சிரமத்தை ஏற்படுத்துகின்றன. மூன்றாவது, சில இடங்களில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலை, ஊதியம் போன்ற பிரச்சினைகளும் ஏற்படுகின்றன. பெண்களின் புலம்பெயர்வு ஓர் தனித்துவமான அம்சமாகும். அவர்கள் வேலைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, கல்விக்காகவோ புலம்பெயரும் போது பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். பாதுகாப்பு, சம உரிமை, சமூக ஆதரவு போன்றவை அவர்களுக்கு முக்கியமானவை. இருப்பினும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் புலம்பெயர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுகின்றனர் என்பது ஓர் நல்ல முன்னேற்றமாகும். புலம்பெயர்வு ஓர் தனி நபரின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமூகத்தையும் மாற்றுகிறது. புலம்பெயர்வு என்பது ஓர் வாழ்க்கை மாற்றம் என்பதை மறுக்க முடியாது. அது மனிதனுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய சவால்களையும் வழங்குகிறது. வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பாக சில நேரங்கள்

0: ஓர் தனி நபரின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமூகத்தையும் மாற்றுகிறது. புலம்பெயர்வு என்பது ஓர் வாழ்க்கை மாற்றம் என்பதை மறுக்க முடியாது. அது மனிதனுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய சவால்களையும் வழங்குகிறது. வாழ்க்கையை மேம்படுத்தும் ஓர் வாய்ப்பாக சில நேரங்களில் கடினமான சோதனையாகவும் அது அமைகிறது. உலகம் ஓர் குடும்பம் என்ற எண்ணத்தை வளர்க்கும் ஓர் முக்கியமான பாலமாக புலம்பெயர்வு திகழ்கிறது. மனிதன் எங்கு சென்றாலும் தனது முயற்சியால் முன்னேற முடியும் என்பதை அது நிரூபிக்கிறது. இன்றைய உலகமயமாக்கல் காலத்தில் புலம்பெயர்வு மேலும் அதிகரிக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார இணைப்பு ஆகியவை இதற்கு காரணமாகும். எனவே புலம்பெயர்ந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். நாம் புலம்பெயர்ந்தவர்களை மதித்து அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவது நமது கடமையாகும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். புலம்பெயர்வு, ஒரு வாழ்க்கை மாற்றம். தகவல்கள் வழங்கினார் வி. திவ்ய பாரதி அவர்கள்.
2: புத்தம்புது காலையில் அடுத்து ரசிக்கலாம். ஜோதா அக்பர் படத்திற்காக ஏ. ஆர். ரஹ்மான் பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு இந்த அலைவசில் மிலாது நபி பெருநாள் உரை வழங்குபவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் அவர்கள். 19 காலை நிகழ்ச்சியில் அடுத்து
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள்.
2: இலக்கியங்கள் எவ்வாறு பண்பாட்டினை பறைசாற்றுகின்றனவோ அவ்வாறே விழாக்களும் பண்பாட்டினை வெளிப்படுத்தும் அடையாளங்களாக திகழ்கின்றன. இந்தியாவின் தென் தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம் திருவிழா. திருமாலை வழிபடும் சங்ககால தமிழர்கள் இத்திருநாளை அவனுக்குரிய ஓண நன்னாளில் கொண்டாடியுள்ளார்கள். கேரள மக்கள் ஓணம் திருவிழாவை சிரவண பண்டிகை என்று பேச்சு வழக்கில் கூறுகின்றார்கள். சிரவண என்ற பாலி மொழி சொல்தான் தமிழில் திருவோணம் என்று அழைக்கப்பெறுகின்றது. ஓண பண்டிகை மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதனை மதுரை காஞ்சி என்னும் நூல் கணங்கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் என்று குறிப்பிடுகின்றது. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனின் ஆட்சி காலத்தில் ஓண திருவிழா கொண்டாடப்பட்டதை இந்நூல் ஆசிரியர் மாங்குடி மருதனார் குறிப்பிடுகின்றார். இந்த திருநாளன்று சேரிப்போர் என்னும் வீர விளையாட்டையும் வீரர்கள் நிகழ்த்தியுள்ளனர். இதனை மதுரை காஞ்சி மரங்கொள் சேரி மாறுபொரு செருவின் என்று குறிப்பிடுகின்றது. மேலும் பெரும் புகழ் மறவர் கடும் களிறு ஓட்டலின் என்னும் வரியின் மூலம் வீரர்கள் போர் யானைகளை செலுத்தி போர் செய்ததை அறியலாம். அது மட்டுமல்ல, இப்போரினை கண்ட மக்கள் கள் உண்டு பேரானந்தத்துடன் மகிழ்ந்து திரிந்தனர் என்பதை கடுங்கள் தேரல் மகிழ் சிறந்து திரிதர என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது. அகம் புறம் என்று இரு வகையாக பகுக்கப்பட்ட தமிழர் வாழ்வில் இந்த போர் நிகழ்ச்சிகள் புறம் சார்ந்த தமிழரின் வீரத்தை பண்பாட்டை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டாகவும் திகழ்கின்றன. இவ்வாறு ஓணத் திருநாள் சங்ககாலத்தில் மதுரையில் கொண்டாடப்பட்டதன் மூலம் இவ்விழா பழந்தமிழகத்தின் பண்பாட்டு வாழ்விலும் இடம்பெறுகின்ற ஒரு விழாவாகவே இருந்துள்ளது என்பதை அறியலாம். இந்த வகையில் சங்கத்தமிழர்கள் கொண்டாடிய இந்த ஓணத் திருநாள் ஆழ்வார்கள் காலத்திலும் தமிழகத்தில் தொடர்ந்தது. கண்ணன் பிறப்பை பாடும் பெரியாழ்வார் ரோஹிணி நாளில் பிறந்த கண்ணனை திரு ஓணத்தான் என்று குறிப்பது இதனை வலியுறுத்துகின்றது. ஆனொப்பார் இவன் நேரில்லை கான் திரு ஓணத்தான் உலகாலும் என்பார்களே என்பது பெரியாழ்வார் திருமொழி. இவ்வாறு திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்ததும் ஓணத் திருநாளை காணாமல் இவ்வளவு நாள் எங்கு சென்றாயோ என்னும் பொருள்பட கேட்கின்றார். இதனை தேவாரம் என்னும் சைவ இலக்கியம் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றது.

0: இவ்வாறு ஓணத் திருவிழா பற்றிய செய்திகள் மதுரை காஞ்சி, பெரியாழ்வார் திருமொழி, சம்பந்தர் தேவாரம் ஆகிய நூல்களில் இடம்பெறுவதை அறிவதன் மூலம் இத்திருநாள் சமயம் சார்ந்த விழாவாக மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்த விழாவாக, சங்ககால தமிழர் வாழ்வில் போற்றப்பெற்ற விழாவாக இருந்துள்ளது. காணம் விற்றாவது ஓணம் கொண்டாடு என்னும் பழமொழியை நினைவு கூர்வோம். ஓணத் திருநாளை வணங்குவோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவு கூறும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் 3 முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட

0: உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஸோ வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக ரெண்டு இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவில் என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேல பரிசீலிக்கப்படணும் சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பே உடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சிருக்கேன். யுபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யுபிஐனால் பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் கவலைக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யுபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
3: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
4: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்து 1 செகண்ட்ல அந்த திட்டத்தார பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்தாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும் விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார்.

0: தர்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்க உள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்போது 7:25. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இப்போ நீங்க பிரஸ்ட் கேன்சர் சஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு கட்டி தெம்படுது, டாக்டர்கிட்ட வந்துட்டாங்க, டாக்டரும் பால்பேட் பண்ணி அது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேயா, பேஷண்டாக பண்ணுறது வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் பண்ணுறது வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே திஸ் லேடி ஹேஸ் எ பிரஸ்ட் லம்ப் அப்படின்னு. அடுத்தது வந்து விஷுவலாகவே அப்படியே இது பால்பபிளாகவே தெரிஞ்சதுன்னா மேமோகிராம்லாம் தேவையில்லை, பட் ஃபர்தராக வேணால் எம்ஆர்ஐயோ இல்லை ஒரு பெட் சிடி ஸ்கேனோ எடுப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து கட்டி இருக்குது, கட்டி வேற எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அதை தான் குறிக்கும். பட் அந்த கட்டியோட தன்மை, அது வந்து விசி லம்பில் வந்து பினைன் இருக்குது, மெலிக்னன்ட் இருக்குது. பினைன்னா கேன்சர் கிடையாது, சாதாரண கட்டி. நம்ம கேன்சர் கட்டினா கேன்சர் கட்டி, இட்ஸ் மெலிக்னன்சி. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பயோப்சி வேணும், டயக்னோசிஸ். அதுக்கு தான் அந்த தசையிலேருந்து எடுத்து அந்த டியூமர்லேருந்தே எடுத்து அந்த லம்ப், இப்போ டியூமர்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம டியூமர் நமக்கு தெரியாது, அந்த லம்ப்லேருந்து எடுத்து டெஸ்ட்டு அதை மைக்ரோஸ்கோப் கடையில் அதோடைய செல்ஸு அதெல்லாம் செல்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோமா எல்லாத்தையும் பார்க்குறது. அதனால் பயோப்சி, அதான் பயோப்சி. பட் அதுதான் ஆக்கப்பூர்வமான 100% எவிடென்ஸ் இட்ஸ் அ மெலிக்னன்ட் லீஷன் தட் வி ஆர் டீலிங் வித் இல்லையா. பைலாட்ரல் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம், ஒரே சமயத்தில் லெஃப்ட் பிரஸ்ட் அண்ட் ரைட் பிரஸ்ட் அப்படி பார்த்துருக்கோம், நிறைய வரலாம், கண்டிப்பாக வரணும்ன்ட்டு சொல்ல முடியாது. யூஸ்வலாக இல்லை, யூஸ்வலாக ஒரு பக்கத்தில் வரும், ஒரு பக்கத்தில் தான் இருக்கும், அண்ட் வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகலாம், அண்ட் ரொம்ப லேட்டாக தான் அடுத்த பிரஸ்ட்கே ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஒரே சமயத்தில் வர்றது வந்து ரெண்டு பிரஸ்ட்லேயுமே அது பிரைமரி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம், பயலாட்ரல். யாருக்கு ரிஸ்க் ஹையாக இருக்கோ ரொம்ப அந்த ஜெனட்டிக் அந்த ஃபேமிலியில் இதுலலாம் வரும். ஓகே, பிரஸ்ட் கேன்சர்னு பொதுவாக எடுத்துக்கிட்டால் 5 வகையான சிகிச்சை இருக்குது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த லம்பை எடுத்துடணும், சர்ஜரி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டால் சரியாயிரும் கிடையாது. ஆப்ரேஷன் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, ஒரு இப்போ எப்படி நம்ம கையில் வந்து 5 விரல்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விரலில் எடுத்துகிட்டா கூட நீங்கள் யூ கேன் பேக் அ பஞ்ச், இல்லைல்ல அதே கான்செப்ட் தான். சி சர்ஜரி வந்து ஒன்று, அடுத்தது கீமோதெரப்பி. அதான் சொன்னேன், சர்ஜரி ஆப்ரேஷனு கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி, அதுக்கப்புறம் இந்த ERPRலாம் பார்ப்போம், அதை பார்த்துட்டு ஹார்மோனல் தெரப்பி, அதுக்கப்புறம் டார்கெட்டட் தெரப்பி, அப்புறம் டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ். இப்போலாம் வந்து சி முன்னாடி வந்து டியூமரை வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டியூமர் கிட்ட போய் என்னென்ன டியூமர் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம், போயிட்டு டியூமர் செல்ஸ்குள்ளேயும் போயிட்டோம், என்னென்ன இருக்குது டார்கெட்ஸ், அந்த டார்கெட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ வி கேன் அட்டாக் தட். இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி எக்ஸ் கொடுத்து அடிப்போம், இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அடிப்போம். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த மாதிரி வி ஹேவ் டார்கெட்ஸ்ன்னு சொல்கிறேன் டு ஒர்க் ஆன். நம்மளால் நம்ம கையிலையும் இருக்குது, நம்ம கையில் இல்லாதது நிறையா இருக்குது. இப்போ ஜெனட்டிக்கு ஃபேமிலியில் அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, இட்ஸ் ஜெனட்டிக் மேக்கப். பட் நம்ம கையில் இருக்கிறது வந்து லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு விஷயம், அதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். வெஸ்டர்னைசேஷன் சாப்பாடு, இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒபீஸாக இருக்காங்க, அது என்ன சொல்கிறது உடல் பருமன். ஓவர் வெயிட்னா எப்படி ரிஸ்க்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே இதாயிரும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ஹார்மோன், அந்த ஹார்மோனல் எஃபெக்ட், பிரஸ்ட் ப்ராலிஃபர்.

0: எல்லாமே. ஸோ தட் இஸ் வை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஒபிசிட்டி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வெஸ்டர்னைசேஷன், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கூட. பட் நம்ம வந்து நிறைய பீஸா அந்த மாதிரி ரொம்ப வெஸ்டர்னைஸ், ஆல் தோஸ் இஸ் ரிச் இன் ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ், அன்ஹெல்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் ஸ்டே ஃபிட் ஆல்வேஸ், வெரி இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி ஜஸ்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ், யூ ஹேவ் டு ஸ்டே ஃபிட். எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அதுக்கெல்லாம் ஏஜே கிடையாது.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். அடுத்த ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இந்த ஒரு தகவல்.
2: நம்மளில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு. அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதில் மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கைகால் விரல்லாம் மறந்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க எப்படி நினைக்கிறாங்களாம், இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தல வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்னை நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம் நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் எவே அப்படிம்பாங்க.

0: ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இந்த ஒரு தகவல் ரசித்தோம். பல தடுமாற்றங்களுக்கும் உடல் உபாதைகளுக்கும் காரணம் மனம். சாதனைக்கும் உற்சாகத்திற்கும் காரணம் அதே மனம்தான். அதை சரியாக வழி நடத்தினால் போதும்.

0: கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து
1: ஏஎம் ராஜா பி சுசீலா பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
2: சிகேவைசி அப்படினா
3: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரியில அப்லோட் செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, ஆர்பிஐ சொல்கிறது.
3: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும்

0: மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: புத்தம்பது காலையில் எடுத்து வருவது கல்பனா பிரதாப் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் நரசிம்மா.

0: பலம். சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து.
1: சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து. சென்னை மாநகரின் மிக முக்கியமான இணைப்பு சாலைகளில் ஒன்றான கே நகர் பீட்டிராஜன் சாலையில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து அமலுக்கு வந்திருக்கிறது. இது சென்னை போக்குவரத்தின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் காரணமாக கடந்த 2021 முதல் இங்கு ஒருவழி போக்குவரத்து அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில், பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆகஸ்ட் 18 முதல் பழைய போக்குவரத்து முறை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை கே நகர் மற்றும் வடபழனி பகுதி வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக கே நகர் மற்றும் வடபழனிக்கு இடையே நேரடி சாலை இணைப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் டபுள் டெக்கர் வழித்தட கட்டுமான பணிகளுக்கான பீட்டிராஜன் சாலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. இதனால் கே நகரிலிருந்து வடபழனி வரை செல்லக்கூடிய வாகனங்கள் அசோக் நகர் காவல் நிலையம், லட்சுமணசாமி சாலை அல்லது ஆற்காடு சாலை வழியாக பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் தற்போது அந்த பகுதியில் மெட்ரோ சுரங்கப்பாதை மற்றும் மேம்பால பணிகள் நிறைவடைந்ததோடு போக்குவரத்து காவல்துறை நடத்திய சோதனை ஓட்டமும் சீராக இருந்ததை தொடர்ந்து பீட்டிராஜன் சாலையில் மீண்டும் இருவழி போக்குவரத்தை தொடங்க அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் மாற்றமும் நேரடி சாலை இணைப்பும் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேவையின்றி மாற்றுப்பாதைகளில் சுற்றி செல்வது தவிர்க்கப்படுவதால் தினசரி பயண நேரம் கணிசமாக குறைவதோடு எரிபொருள் செலவும் பொதுமக்களுக்கு மிச்சமாகும். பீட்டிராஜன் சாலையில் போக்குவரத்து சீரானதால் ஆற்காடு சாலை, 100 அடி சாலை மற்றும் லட்சுமணசாமி சாலையில் இதுவரை காணப்பட்ட கூடுதல் வாகன நெரிசல் இனி பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஒருவழி பாதையால் வாடிக்கையாளர்கள் வரத்து குறைந்து பாதிக்கப்பட்டிருந்த பீட்டிராஜன் சாலையில் உள்ள கடைகள், உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு இந்த மாற்றம் மீண்டும் புத்துயிர் அளிக்கும் என்ற நம்பிக்கையும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக பீட்டிராஜன் சாலை ஜவஹர்லால் நேரு சாலையுடன் நேரடியாக இணைவது நகர்ப்புற போக்குவரத்தில் மிக முக்கியமான அம்சம். வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் கல்லூரி மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு இந்த சாலை சீரமைப்பு ஒரு சிறந்த இணைப்பாக மாறியுள்ளது என்பதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்து மெட்ரோ நிலையத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு பின்னர் மெட்ரோ ரயில் பயணம் மேற்கொள்வோருக்கும்

0: இதன் மூலமாக பயண நேரம் பாதியாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக மாநகர பேருந்துகள் மீண்டும் தங்களின் பழைய வழித்தடங்களில் இயங்க தொடங்குவதால் பொதுமக்கள் பேருந்து நிறுத்தங்களுக்கு செல்ல நடந்து செல்லும் தூரமும் வெகுவாக குறைந்திருக்கிறது. இவை ஒருபுறம் இருக்க, 5 ஆண்டுகள் கழித்து இந்த பகுதியில் போக்குவரத்து முறை மாறியிருப்பதால் ஆரம்ப நாட்களில் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். நீண்ட நாட்களாக ஒரே திசையில் பயணித்து பழகியதால் வாகன ஓட்டிகள் தங்களை அறியாமல் வேகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே எதிர் திசையில் வரும் வாகனங்களை கவனித்து செல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். அதேபோல வாகனத்தின் வேகத்தை குறைத்து புதிய சிக்னல்கள் மற்றும் வழிகாட்டி பலகைகளை துல்லியமாக பின்பற்றி வாகனத்தை இயக்குவது விபத்துக்களை தவிர்க்க மிகவும் உதவும். மொத்தத்தில் 5 ஆண்டுகால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கே நகர் பி ராஜன் சாலையில் மீண்டும் இருவழி போக்குவரத்து அமலுக்கு வந்திருப்பது அப்பகுதி மக்களின் அன்றாட பயணத்தில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை.
1: சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து. எழுதியவர் சு கவிதா, வாசித்தவர் செண்பக காசி.
2: தகவல்களை இதுவரை வழங்கியது நகர்வலம் நிகழ்ச்சி.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா, நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க.
3: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது உமாரமணன் பாடியிருக்கும் பாடல் நண்டு திரைப்படத்திலிருந்து.

0: இதமான வெயிலில் இசை பிறக்கும்.
1: அந்த இதம் வழங்கும் ஆதவனின் பாதைகள், பயணங்கள்.
0: மேலும் தகவல்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையா வச்சு ஓராண்டை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. உத்தர் என்றால் வடமொழியில வடக்கு என்றும், அயனம் என்றால் வழி பயணம் சலனம் என்றும் பொருள். தட்சன் என்றால் தெற்கு என்று பொருள். சூரியன் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயணம். தை மாதம் துவங்கி ஆனியில் முடியும் 6 மாத காலம் உத்தராயணம். சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சிணாயன காலம். ஆடி மாதம் தொடங்கி மார்கழியில் முடியும் காலம் தட்சிணாயன காலம். உத்தராயணம் தட்சிணாயனம் சேர்ந்த ஓராண்டு காலம் தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு பகல் ஓர் இரவு. உத்தராயணம் தட்சிணாயனம் ஆகிய இரண்டு அயன காலங்களில் உத்தராயணம் மிகவும் புனிதமான காலமாக போற்றப்படுகிறது. தை மாசத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது. நமச்சிவாயம் ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பொன்மொழி சொல்லப்படுவதுண்டு. அதாவது கடனை உடனே வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகள் அந்த பயிரை அறுவடை செய்து வாங்கின கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம். அதனாலேயே அந்த பொன்மொழி. மனித உடலானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தீவிரத்தையும் உணர்தலையும் அடைந்து விட்டால் அதுவே ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது. வெளியே நிகழும் அனைத்தும் சூட்சமமான விதத்தில் உடலில் வெளிப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இது நடைபெறும். பெரும்பாலானவர்கள் இதை கவனிப்பதில்லை. இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் வாழும் காலம் பிரிக்கப்படுது. மாதங்கள் அடிப்படையில், பருவ காலங்கள் அடிப்படையில், பயிர் சாகுபடி செய்யும் கால அடிப்படையில், ஆங்கில தமிழ் மாத கால அடிப்படையில்னு பலவாறா பிரிக்கலாம். எப்படி பார்த்தாலும் வருடம் ஒன்று, அதில் இருக்கும் மாதங்கள் 12, வாரங்கள் 52, நாட்கள் 364 தான். இதை நமக்கு சௌகரியமான காலங்களாக பிரிச்சுக்கிறோம் அல்லது பிரிச்சுக்கணும். நல்லதொரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழ தெரிஞ்சுக்கணும். இப்போதெல்லாம் கால சூழல் மாறிடுச்சு, அல்லது நாம் மாற்றிட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழணும். எதிர்த்து வாழக்கூடாது, முடியாது. நமச்சிவாயம் ஐயா, அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க, பருவம் பார்த்து பயிர் செய்யணும். எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர், அதில் தேர்ந்தெடுத்த ரகங்களை சாகுபடி செய்தால்தான் விளைச்சல் வீடு வந்து சேரும். உலகம் முழுக்க இயற்கை வளங்கள் மனிதனின் சுயநலத்தினால் ஏகப்பட்டது அழிக்கப்பட்டிருக்கு. சுரங்கம் அமைத்தல், தொழிற்சாலை அமைத்தல், கட்டிடம் கட்டுதல், சாலை விரிவாக்கம்னு பல காரணங்களுக்காக வளங்களை அழிச்சுக்கிட்டு வர்றோம். வளர்ச்சி மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த இதையெல்லாம் நாம் அழிப்பது தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது வந்து நமது அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி. அந்த காலத்தில் பிரிட்டிஷார் நமது இயற்கை வளங்களை சுரண்டினர். இதற்காக மகாத்மா காந்தியடிகள் பெரிதும் வருத்தப்பட்டிருக்கிறார். காந்தி சமூக மாற்றத்தை விரும்பியவர் தான். ஆனால் அது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு இருக்கணும் என்பதை வலியுறுத்தினார். காந்தியடிகள் அன்று சொன்னது இன்று நிஜமாகி வருகிறது. பலரும் இயற்கை விவசாய

0: சமுதாயத்தை நாட ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்க முனைப்போடு ஈடுபடுறத பார்க்குறோம். இது இன்னும் பல்கி பெருகணும். அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: ఆకాశవాణి நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மிலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமடையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்தபோது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனைத் தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண்மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை பாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருள்

சொல்லப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குரானாக அருளினான். அதில் ஓரிரை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குரான் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மா

அந்த வஹி என்கிற குரான் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம், மனிதகுலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குரானே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இலவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்துக்கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குரானின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்றர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும், குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லி

0: கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால், அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: beneficiaries under Lakshmi Yojana today. India and China agreed to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad being celebrated today. Keralites across the globe celebrating Thiru Onam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Kaimer. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் இப்போது 8:30 ஆகாஷ்வாணி திரைகானம் ரசிக்கும் நேரம் இது. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் பாடலின் படம் உதயா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் இப்போது 8:42. திரைக்கானத்தில் அடுத்து வருவது பிரியமான தொழில் படத்திற்காக ஹரிஹரன்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா, நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க.
0: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் நிறைவாக வருவது ரமேஷ் விநாயகம் சின்மையி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.

கேட்ட அந்த பாடலோடு இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சன தீச பாகிமாம் என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பூர்ணச்சந்திரிகா, ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:21. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் பிரதங்கம். அடுத்து முறிப்பேமு கலிகே, முகாரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக துங்கா தரங்கே கங்கே, சதாசிவ பிரம்மேந்தர் கீர்த்தனை, ராகம் குந்தலவராளி, ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்,

உல்லாச பிறவிகள் திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் அன்னப்பறவை.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நட்சத்திரம் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 தொடரும். இந்த பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியது.

0: சாவித்ரி திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடிய பாடலை தொடர்ந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். படம் பூட்டாத பூட்டுக்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 KHz-இலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். நேரம் 10:34:15. தொடர்ந்து KJ யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை.

ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 790 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:47. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் குரு.

கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக கே ஜி யேசுதாஸ் ஜென்சி பாடிய பாடல் படம் கரும்புவில்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். ஆகாஷ்வாணி நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒழிக்கிறது அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம் தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் ஆவதும் பெண்ணாலை திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:35. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது நடிகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: தோൾ கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது சத்ரியன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி. நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்: 12:10 சங்கீத சாரல், M.A. அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் 1 மாவட்டம் 1 பொருள் கைவினைப் பொருள் மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் தேனி மாவட்டம் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 2:15 திரைகாணம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம், டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 9:00 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில். குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீசுந்தர் குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில் குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா, இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். நேர்களை இனி ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi reviewed infrastructure projects worth 30,000 crore rupees at the 53rd Pragati meeting in New Delhi yesterday. Prime Minister stressed the need to explore common utility corridors for infrastructure services wherever feasible, particularly while planning major transport and infrastructure projects. Mr. Modi called upon ministries and states to examine such integrated approaches at the planning stage itself, keeping in view the technical and economic feasibility. He said the speed of execution must be accompanied by uncompromising quality. Home Minister Amit Shah has said that to emerge as a leader in every sector, India must further strengthen its internal security. Addressing the concluding session of the National Security Strategies Conference, NSSC, in New Delhi, Mr. Shah said the move will enable disposal of criminal cases up to the Supreme Court within 3 years and raise the conviction rate by 25%. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. India and Seychelles have recognized the fisheries sector and the broader blue economy as critical pillars for driving economic growth, generating rural employment and fostering sustainable development. The Minister of Fisheries, Animal Husbandry and Dairying convened a high-level bilateral meeting with the Seychelles delegation led by Minister of Fisheries, Agriculture

0: இதுவரை சங்கீத சாரலில் எம் அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முளா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப்பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில்

0: வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டு ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம்

0: பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 20 ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை 28ஆம் தேதி வரை தொடரும். 29ஆம் தேதி என்று காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தொடங்கி மாதம் 29ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 28ஆம் தேதி என்றும் 29ஆம் தேதி என்றும் காற்று இதே வேகத்தில் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட

மட்டம் வரை. அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியத்தலை முதல் வெம்பார் வரை 1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்பு உண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்பு உண்டு. ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். கேரள கடலோர பகுதிகளில் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி எஸ் சசுரேகா, டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் வே. குணசேகரன், இசை டி ஆர் பாப்பா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 1 மாவட்டம் 1 தயாரிப்பு திட்டம். 1 மாவட்டம் 1 தயாரிப்பு என்பது இந்திய அரசின் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக அல்லது தனித்துவமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளை அடையாளம் கண்டு அதனை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் பிரபலப்படுத்துவதும், அதன் மூலம் உள்ளூர் தொழில்கள், கைவினை கலைஞர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர், விவசாயிகள் ஆகியோரின் வருமானத்தை உயர்த்துவதும் ஆகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்துவமான இயற்கை வளம், பாரம்பரிய தொழில், கைவினைத்திறன் மற்றும் வேளாண் உற்பத்தி உள்ளது. ஆனால் பல நேரங்களில் அந்த பொருட்கள் மாவட்ட எல்லைகளை தாண்டி சந்தையை அடைவதில்லை. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய வருமானமும் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 1 மாவட்டம் 1 தயாரிப்பு என்ற அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கியமான தயாரிப்பு தேர்வு செய்யப்படுகிறது. அது வேளாண் விளைபொருளாகவோ, உணவுப் பொருளாகவோ, கைவினைப் பொருளாகவோ அல்லது பாரம்பரிய தொழில் சார்ந்த பொருளாகவோ இருக்கலாம். அந்த பொருளின் உற்பத்தி, தரம், மதிப்பு கூட்டல், பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்திலும் அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து உதவுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று உள்ளூர் பொருட்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அடையாளத்தை உருவாக்குவது ஆகும். ஒரு மாவட்டத்தின் சிறப்பு பொருள் உலக சந்தையை அடையும் போது அந்த மாவட்டத்தின் பொருளாதாரமும் வளர்கிறது. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. புதிய இயந்திரங்கள் வாங்குதல், தொழில்நுட்ப மேம்பாடு, தரச்சான்றிதழ் பெறுதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, நிதி உதவி பெறுவதற்கான வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதனால் சிறிய அளவில் உற்பத்தி செய்து வந்த தொழில்களும் வளர்ச்சி பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய

0: அம்சம் மதிப்பு கூட்டல் ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாவட்டத்தில் விளையும் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றுவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. சந்தைப்படுத்தலும் இந்த திட்டத்தின் முக்கிய பகுதி ஆகும். உள்ளூர் சந்தையுடன் மட்டுமல்லாமல் மின்னணு வர்த்தக தளங்கள், கண்காட்சிகள், வணிக கண்காட்சிகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மூலமாகவும் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் சிறு உற்பத்தியாளர்களும் பெரிய சந்தைகளை எளிதாக அடைய முடிகிறது. இந்த திட்டம் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உள்ளூரிலேயே தொழில் தொடங்கும் சூழல் உருவாகுவதால் நகரங்களுக்கு வேலை தேடி இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைகிறது. இந்தியாவில் பல மாவட்டங்கள் தங்களது தனித்துவமான பொருட்களால் ஏற்கனவே புகழ் பெற்றுள்ளன. சில மாவட்டங்கள் மசாலா பொருட்கள், சில மாவட்டங்கள் கைத்தறி நெசவு, சில மாவட்டங்கள் கைவினைப் பொருட்கள், சில மாவட்டங்கள் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்கள் ஆகியவற்றிற்காக அறியப்படுகின்றன. இந்த இயல்பான பலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் செயல்படுத்தும் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீமுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. குறிப்பாக உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் ODOP அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. முடிவாக, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது ஒரு பொருளை மட்டும் முன்னிலைப்படுத்தும் திட்டமல்ல. அது ஒரு மாவட்டத்தின் அடையாளத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் தொழில் திறனையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் வளர்க்கும் ஒரு நீண்டகால வளர்ச்சி முயற்சி ஆகும். உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்ல இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: 100.1 சென்னை FM கோல்டில் 110 இசைமல்ல நிகழ்ச்சியில் பூர்ண பிரக்ஞா ராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Finance Minister Nirmala Sitharaman today said that India stands as the fastest growing major economy in the world and offers a unique combination of scale, sustained growth, a young population, expanding consumption and rapidly deepening capital markets. Addressing prominent members of the Indian business community in Toronto today, Sitharaman said India's transformation is structural, driven by rapid urbanization, a growing middle class, and world-class digital infrastructure. She noted that these developments are creating new opportunities across virtually every sector of the economy. The finance minister also highlighted the role of India's digital ecosystem in transforming access to financial and commercial services. She underlined significant opportunities for collaboration with Canadian banks, fintech companies and regulators, not only in payments but also in shaping the next generation of digital financial infrastructure. India has rejected the references in the report of UN Committee on the elimination of racial discrimination, terming them politically motivated and highly malicious. In response to media queries on the committee's report following India's 11th periodic review under the International Convention on the Elimination of Racial Discrimination, ICERD, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that India participated in the spirit of constructive engagement as a routine treaty body review. The spokesperson said as a country that played a leading role in negotiating and drafting ICERD in the 1960s, India's commitment to combating racial discrimination remains unwavering. During the review, India highlighted its constitutional safeguards, robust legal framework, pluralism and sustained efforts to protect disadvantaged communities. India has asserted that the immediate priority of the United Nations Security Council must be to take steps to mitigate the humanitarian consequences

0: resilient and food secure societies remains primarily the responsibility of national governments supported by the UN Development System and the Rome-based agencies rather than the Security Council. Keralites across the globe are celebrating Thiruvanam most auspiciously of Onam. Our correspondent reports Thiruvanam celebrations began with Ona Pukalam, a traditional floral carpet made to welcome the legendary king Mahabali. This harvest festival is celebrated by Keralites irrespective of caste and religion. Special pujas have been held at temples including the hill shrine of Shabrimala, Aranmulla and Guru Vayur. Eid Miladun Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, has also been celebrated today with religious fervor in various parts of the country. Milad Mehfils and Sirat conferences will be held highlighting the life and teachings of Prophet Muhammad. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Ukrainian President Volodymyr Zelensky has expressed gratitude to India and President Draupadi Murmu for conveying Independence Day greetings to the people of Ukraine. President Murmu yesterday extended her greetings to the people of Ukraine on the occasion of the country's 35th Independence Day. In men's cricket, host Sri Lanka were 108 for 2 against India in the second innings of the Colombo Test when reports last came in. India enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in the first innings. Resuming the penultimate day, 265 for 8, Sri Lanka managed to add only 25 runs. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான சம உரிமை, பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு என பல தளங்களில் சமத்துவத்தை நோக்கி பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்வதும் சட்டம் அவர்களுக்கு வழங்கும் பாதுகாப்பை தெரிந்து கொள்வதும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு பெண்களின் சட்ட உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் நிலை குறித்தும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பெயர் ஜே அனிதா கிறிஸ்டி. சிவகங்கை மாவட்டத்துல இயங்கி வர்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பொறுப்பு செயலாளரா தற்போது பணிபுரிந்து வருகிறேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில புதுடெல்லியில தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்றது இயங்கி வருது. அதற்கு கீழே இந்தியாவில இருக்க அனைத்து மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. இந்த மாநில சட்டப்பணிகள் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழே இயங்கி வர்றதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. அப்படி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர்ற மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட செயலாளராக நான் பொறுப்பில் இருக்கேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் இயங்கி வருது. இதன் மூலமாக மக்களுக்கு சட்ட உதவி இலவசமாகவும் சட்ட விழிப்புணர்வு மற்றும் மக்கள் நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையும் முக்கிய பொறுப்புகளாக எடுத்து எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம்.
0: ரொம்ப அருமையாக உங்கள் பணியோட பொறுப்பை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு பெண்கள் சமத்துவ தினம் எந்த அளவுக்கு முக்கியமானது, இது பெண்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது?
1: பெண்களுக்கான சமத்துவ தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் இருபாலரும் சமம் அப்படின்னு தான் எல்லா பெண்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாரும்

0: ஆண் பெண் சமம்னு பேசுற ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு மட்டும் சிறப்பான ஒரு சமத்துவ தினம் ஏன் கொண்டாடப்படுது, அதையே அனுசரிக்கிறோம் அப்படின்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து சமுதாயம், பொருளாதாரம் மற்றும் பல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ஒரு பின்னோக்கிய இடத்துல தான் இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெண்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, பெண்கள் அப்படி பின்னோக்கி இருந்தவங்களை முன்னோக்கி கொண்டு வரணும், ஆண் பெண் இருபாலரையும் சமமான ஒரு இடத்துல வைக்கணும், சம உரிமை, சம வாய்ப்பு, சம மரியாதை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கான முக்கியமான நாளா தான் இன்னைக்கு நான் பாக்குறேன். மேலும் ஒரு பெண்ணோட முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து அந்த பெண்ணை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு பெண் வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து இதுல எல்லாம் முன்னேறி வர்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை மட்டும் சாராமல் அந்த பெண்ணோட குடும்பம், அவள் வசிக்கும் சமூகம், சமுதாயம், ஏன் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கே ஒரு பெண்ணோட வளர்ச்சி தான் அடித்தளமா இருக்குது. இந்த தினத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பெண்ணுக்கு உரிமை வழங்கணும் அப்படிங்கறத மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நடைமுறையில நம்ம எப்படி உறுதி செய்யணும் அப்படிங்கறத உணர்த்துற நாளா இதை நான் பாக்குறேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க பெண்களுக்கான உரிமைகளை நடைமுறைப்படுத்துற நாளா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்றது என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ல.
0: பெண்களுக்கான உரிமை வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லாத்திலயுமே ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லப்பட்டிருந்த போதிலும் சரத்து 15-16 பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிறப்பு சட்டங்கள் இயற்றும் போது அது சமத்துவத்தை எந்த இடத்துலயும் பாதிக்காது. ஏன்னா பின்னோக்கி இருக்கும் பெண்களை நம்ம முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போதே அந்த சரத்துக்கள் அங்க வந்து எழுதப்பட்டிருக்குது. அதை பின்பற்றி பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள் பல இயற்றப்பட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், வேலைகள்ல பெண்களுக்கு சிறப்பு உரிமை வழங்கும் சட்டம், பணியிடத்துல பெண்களை பாதுகாக்கும் போஷாக்ட் அந்த சட்டம், சொத்துரிமையில பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்ப வன்முறையில பெண்களை பாதுகாக்கிறதுக்கான பல வழிமுறைகள் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அனைத்து அரசு துறைகளிலும் இந்த சட்டங்களை எல்லாம் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சிறப்பு முகாம்கள் பல நடத்தப்பட்டு வருது. இது போல பல சட்டங்கள் பெண்களுக்காக இன்றைய தினத்துல நடைமுறையில இருந்து வருது.
1: இப்போ நீங்க நிறைய சொன்னீங்க பெண்களுக்கான சொத்துரிமை, அவங்க குடும்பத்துல என்ன மாதிரியான அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான கல்வி உரிமை இப்படி எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுல இன்னமும் இந்தந்த விஷயங்கள், இந்தந்த சட்டங்கள் இருக்கிறது வந்து பெண்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் சொல்ல முடியுமா?
0: 10-20 வருட காலங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு இருந்த சட்ட விழிப்புணர்வை காட்டிலும் தற்போது அனைத்து பெண்களுக்குமே, ஏன்னா நிறைய பேர் வந்து கல்வி பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டாங்க, அதனால பெண்களுக்கு வந்து அதிகப்படியான சட்ட விழிப்புணர்வு தற்போது இருக்கிற காலகட்டத்துல நல்லாவே இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கறத இந்த இடத்துல பெருமையோட பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அப்படி இருக்கும்போது எந்தெந்த இடத்துல ஒரு சில சட்டங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பணி இடத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கறது இன்னும் நிறைய பெண்களை வந்து போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்ப வன்முறையில பெண்கள் பாதிக்கப்பட்டாலோ வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்பட்டாலோ பெண்கள் வந்து இப்ப இலகுவா வந்து எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ ஒரு காவல்துறையோ காவல் நிலையத்தையோ அணுகிறாங்கிறது இப்ப பதியப்பட்டிருக்க வழக்கு எண்ணிக்கைகளை பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த பணி இடத்துல பெண்களை அந்த பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு பணியில இருக்கும் பெண்களுக்கு குறைவா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 10 மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்துல பணி செய்யும் போது அந்த இடத்துல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்னு அமைக்கப்படணும். அந்த கமிட்டியோட தலைவரா அங்க இருக்கிற மூத்த பெண் அலுவலர் இருக்கணும். அது இல்லாம 2 பெண் உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர், அந்த பகுதியில இருக்க சமூக ஆர்வலர் வந்து ஒரு உறுப்பினரா இருக்கணும், ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் உறுப்பினரா இருக்கணும். இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கப்படுது அப்படின்னா, பணி செய்யற இடத்துல பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டா அவங்க அந்த கமிட்டியில புகார் செய்யணும். இந்த கமிட்டி இருக்கிறது இன்னும் அந்த பெண்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, பணி செய்யற இடத்துல நம்மளுக்கு ஏதேனும் ஒரு துன்புறுத்தலோ சீண்டல்களோ ஏற்பட்டா நம்ம அமைதியா தான் போகணும் அப்படிங்கிற மனநிலை பலதரப்பட்ட பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா நாங்க இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துற பல பணிக்கு செல்லும் பெண்கள்கிட்ட நாங்க இப்ப போய் சொல்லும்

0: போதுதான் இப்படி ஒரு சட்டம் இருக்கதே தெரிய வருது. அதனால இந்த சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன்.
1: ரொம்ப அருமையா ஒரு பணியிடத்துல பெண் வந்து தைரியமா அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த வந்து வெளியில சொல்லணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா நீங்க வெளிப்படுத்தினீங்க. இப்போ குடும்பத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை எப்படி வந்து அவங்க கொண்டு வரலாம்? முதல்ல வந்து அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்?
0: ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா பல பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்ப சூழல், பொருளாதார சார்பு, அதாவது நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய நம்ம வெளியில எடுத்துட்டு போனா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, சமூகத்துல ஒரு பெண்ணா என்னை பத்தி என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை, வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, நமக்கு எந்த வருமானமும் இல்லை. இப்ப நம்ம வந்து அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வெளியில சொல்லும் போது, சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளும் போது நமக்கு பண உதவி தேவைப்படும். அந்த சட்ட நடைமுறைகள் என்ன இருக்கும் அப்படிங்கறதே தெரியாத காரணத்தினால ஒரு பயம் ஏற்படும். இந்த காரணத்தினால பல பெண்கள் குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு போய் தான் வாழணும் அப்படிங்கிற காரணம் கிடையாது. இந்த பயமெல்லாம் இருக்கிறது இயற்கை தான். நம்ம குடும்பத்தை எதிர்காலம் என்ன ஆகும், குடும்பத்துல இருக்க குழந்தைகளை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த நினைப்பால மட்டுமே வந்து உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளோ குடும்ப வன்முறையோ சரியாகாது அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சட்டம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கருவிதான். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற பயம் வந்து இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கக்கூடாது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னா, இலவச சட்ட உதவி மையத்தை முதல்ல அணுகுங்க. உங்களுக்கு என்னென்ன சட்ட வழிமுறைகள் இருக்கு, அதை நீங்க எப்படி எடுத்து கொண்டு போகணும், உங்க பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கறத எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம இலவசமா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் மாவட்ட சட்டப்பணிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க நேரா வர்றீங்களா, சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்திற்குள்ளேயே மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட அலுவலகம் இருக்கு. அங்க வந்து நீங்க என்ன குடும்ப வன்முறையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல சொத்து தகராறா, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்களை வந்து தகாத வார்த்தையால பேசுறாங்க, என்னால ஏத்துக்க முடியல, இதுக்கான ஒரு புகாரை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா, இது என்ன விதமான சட்ட உதவியாக வேணாலும் இருக்கலாம், நீங்க எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி அது குறித்த ஒரு மனு எழுதி கொடுக்கலாம். சரி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியல, நான் எதுவுமே எடுத்துட்டு வரல, நான் நேரா உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களோட அலுவலகத்துல முகப்பு அமர்வுல சட்ட தன்னார்வலர்கள், பாராலீகல் வாலண்டியர்ஸ் நாங்க அமர்த்திருப்போம். உங்களோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு அதை மனுவா எழுதி உங்கள்ட்ட வாஸ்ட் காட்டி உங்ககிட்ட கையெழுத்தோ கைநாட்டோ வாங்கிக்குவாங்க. இந்த மனுவை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட தலைவர், நான் செயலாளராக இருக்கேன், எங்கள் தலைவர் பார்வைக்கும் எங்களோட செயலாளர் ஏன் பார்வைக்கும் வைப்பாங்க. அதில் எங்களோட பட்டியல் வழக்கறிஞர்களை நியமித்து உங்கள் சட்ட வழிமுறைகள் உங்களுக்கு என்னென்ன பண்ணலாங்கிற அறிவுரையை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். இப்போ குடும்ப வன்முறை பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் கணவர் மற்றும் கணவர் வீட்டார் அவங்கள வந்து ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ வரவழைச்சு அங்கேயே ஒரு கவுன்சிலிங் நடத்துவோம். எடுத்தோடனே வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கறதுக்காக அனுப்பணுன்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கொடுத்த புகாரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒரு தனி புகார் பதிவு செஞ்சு வழக்கு நடத்தணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஒரு பெண்ணா நீங்க வந்து ஒரு குடும்ப வன்முறையை பத்தி சொல்லும் போது எதிர்த்தரப்பினரை அழைச்சு அங்கேயே நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். எங்ககிட்ட இது போன்று பல புகார்கள் வந்ததை வந்து கவுன்சிலிங்லயே செட்டில் ஆகி சமரசமாகி அவங்க சேர்ந்து வாழ்றதுக்காக அவங்க பெண்களை வந்து அழைச்சிட்டு போற பல நிகழ்வுகள் எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுல நடந்திருக்கு.
1: அதாவது ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க மேம். இதாவது ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய வன்முறைக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு, பொருளாதாரம் இல்லாத ஒரு குடும்பமா இருந்தா கூட அவங்களுக்கு இலவசமான சட்ட பணிகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. இதுல பெண்கள் வந்து இன்னுமுமே வந்து வீட்டு பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக ஒரு தயக்கம் வந்து என்னன்னா, வீட்டு பிரச்சனை வெளியில வந்துரும், அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அவங்க தயங்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. இப்ப உங்ககிட்ட வர்றது மூலமா அந்த விஷயம் வெளியே தெரியுமா?
0: கண்டிப்பா தெரியாது. எங்களை அணுகி உங்களோட புகாரை கொடுத்தீங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட மட்டும்தான் கொடுக்குறீங்க, இந்த புகார் வெளியில போகாது. நீங்களா போய் நான் இந்த ஆணைக்குழுல அணுகி இந்த புகாரை கொடுத்துருக்கேன்னு சொல்ற வரைக்கும் எங்க தரப்புல இருந்து இது கண்டிப்பா வெளியிடப்படாது. இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் எங்க அலுவலகத்தை வந்து நேர்ல சந்திச்சு புகார் மனு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். என்னால வெளியிலே வர முடியல வீட்டை விட்டு, எனக்கு வெளியில நாங்க வர்றத யாரும் பாத்துருவாங்களோன்னு தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட இலவச சட்ட உதவி என்ன இருக்கு, 15-100. நம்ம போன் ரீசார்ஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, 24x7 எந்த நேரமானாலும் எங்க இலவச சட்ட உதவியோட இலவச அழைப்பு என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த கால் வந்து சென்னையில வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாவட்டம் இந்த தாலுகால இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த நபர் பேசுறேங்கிறத சொன்னீங்கன்னா கால் எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்துடும். அதற்கப்புறம் எங்களோட மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம்

0: குழுல இருக்கிறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத போன் மூலமா கேட்டுக்குவாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலையில எங்க சட்ட தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் நீங்க பெண்ணா இருக்கிற பட்சத்துல அதே இடத்த சேர்ந்த அந்த கிராமத்தை அந்த ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அவங்கள நாங்க வந்து உங்க இடத்துக்கு அனுப்பி சட்ட விழிப்புணர்வு தேவையோ சட்ட நடைமுறைகள் குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமா அவங்க பேசி அங்கிருந்து உங்ககிட்ட புகார் மனுவை எழுதி வாங்கிட்டு வருவாங்க. நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வராமலே உங்களுக்கான நடைமுறைகளை நாங்க வந்து மேற்கொள்வோம். அதே போல இது ரகசியமா காக்கப்படும். ஏன்னா எங்க கிட்ட கொடுத்த புகார் மனுவை நாங்க உங்க எதிர்த்தரப்பின வரவழைச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் பாத்தீங்களா, அந்த பேச்சுவார்த்தையில நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க, ஒரு மத்தியஸ்தர உட்கார வச்சிருப்போம், அவங்க முன்னிலையில உங்க குடும்பம் சார்ந்த உங்களோட பர்சனல் விஷயங்கள் நீங்க எதை வேணாலும் ஷேர் பண்ணி அந்த இடத்துல ஒரு தீர்வு கண்டுக்கலாம். ஆனா அந்த விஷயம் எங்களது ஆணைக்குழுல இருந்து அந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தின இடத்தை தவிர வெளியில எங்கேயுமே போகாது. இதை நாங்க உறுதியா இந்த இடத்துல சொல்ல முடியும்.
1: சரி, இப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துல வாழ விரும்பவே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன ஸ்டெப் எடுப்பீங்க?
0: அதாவது குடும்ப உறவுகளில் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், சமரச பேச்சுவார்த்தை செஞ்சு வைக்கலாம். ஒரு சில மனுதார் வருவாங்க, நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதை மட்டும்தான் கேட்பாங்க. ஆல்ரெடி செட் ஆயிருப்பாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ வைக்கிறது அப்படிங்கிறது பல செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு டைம் எடுக்கும். அதையும் தாண்டி அவங்க அந்த விவாகரத்து வேணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா விவாகரத்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு எங்க இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் மூலமா நாங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம். நம்ம குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே வந்து விவாகரத்து கொடுக்க போறது இல்ல. எங்களால முடிந்தவரை நாங்க இங்க எப்படி சமரசம் பேசி பாக்குறோமோ குடும்ப நல நீதிமன்றத்திலையும் திரும்பவும் சமரச பேசுறதுக்காக சமரச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கேயும் பல சிட்டிங்ஸ் போடுவாங்க. அதாவது ரெண்டு ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பார்க்கறதுக்கான ஒரு சிட்டிங்கும் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக பேசி பார்க்கறதுக்கான அந்த அமர்வும் இருக்கும். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரையும் அந்த திருமண பந்தத்தை வந்து பிரிய விடாம சட்டத்தால் சேர்த்து வைக்கக்கூடிய வழிமுறையை தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்கான என்னென்ன சட்ட உதவிகள் தேவையோ அதையும் நாங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறோம்.
1: இப்போ நீங்க வந்து ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய வன்முறைக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் எப்படிலாம் வந்து அதுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றது நிறைய விதத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து பெண்களுக்கு இன்னைக்குமே வந்து விடை தெரியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம், சொத்துரிமை. அந்த சொத்துரிமையில வந்து ஒரு சில இதுல வந்து இன்னுமே வந்து தவறாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னும் என்ன விஷயங்கள்லாம் தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: சொத்துரிமை அப்படின்னு பேசுற இந்த சமயத்துல சட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ள சொத்துரிமைய யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத பெண்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பெண்கள்னு நம்ம சொல்ற இந்த ஒரு நிமிஷத்துல இந்து பெண்களா இருக்கலாம், கிறிஸ்தவ பெண்களா இருக்கலாம், முகமதிய பெண்களா இருக்கலாம், ஆனா மூணு பேருக்குமான சட்டங்கள் வெவ்வேறானவை. அப்ப நம்ம பெண்கள் அப்படின்னு பொதுவா இந்த இடத்துல பேசிட முடியாது. பெண்களுக்கான சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் வேறுபடுது. இப்ப இந்து பெண்களை எடுத்துட்டோம்னா இந்து வாரிசுரிமை சட்டம் அது 1986 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்துல 2005 ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி ஆண் மகனை போல பெண்களுக்கும் சட்டத்தில் சம உரிமை சொத்தில் உண்டு அப்படின்னு கொண்டு வரப்பட்டுருச்சு. ஆனா இன்னும் பல கிராமங்கள்லயும் பல குடும்பங்கள்லயும் அந்த சட்டத்தை பத்தின தவறான புரிதல் தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு இந்து வாரிசுரிமை சட்டத்துல அடிப்படையில ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம், அந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அந்த குடும்பத்துல எவ்வளவு சொத்து, இதெல்லாம் தான் நம்ம கணக்குல கொள்ளணும். இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த குடும்பத்துல சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க, அப்ப எனக்கும் இதே அளவு தான் வரணும் அப்படின்னு இன்னொரு பெண் கேட்க முடியாது. குடும்பத்துக்கு குடும்பம், அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை, சொத்தின் அளவு, குடும்ப ஏற்பாடு ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆவணங்கள்ல ஏற்கனவே என்ன எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த பெண்ணுக்கு அந்த சொத்துல உரிமை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சொத்துரிமை அப்படின்னு பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அதே மாதிரி கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட், முகமதியர் பெண்களுக்கு அவங்களுக்கான முஸ்லீம் லாஸ்கில எப்படி சொத்துல பாகம் கிடைக்குது அப்படின்னு மூன்று மதத்தினருக்கும் வெவ்வேறான சட்ட வழிமுறைகளும் இருக்கு, சட்டங்களும் பின்பற்றிட்டு இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குடும்பத்துல இருக்க பெண்ணுக்கு வந்து வாரிசு அடிப்படையில இவ்வளவு சொத்து கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கும் இவ்வளவு வேணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல நம்ம கேட்க முடியாது. இந்த புரிதல் பெண்களுக்கு

0: அவசியம் தேவை அப்படின்னு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன்.
1: நம்ம பெண்களுக்காக எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு சட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் பெண்கள் கிட்ட இன்னுமுமே இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா நகர்ப்புற பெண்கள்கிட்ட அந்த தயக்கம் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனா கிராமப்புற பெண்கள்கிட்ட இன்னுமே அந்த தயக்கம் அதிக அளவு இருக்கு. அதற்கு காரணம் இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை நிவர்த்தி செய்யும் விதமா தான் நாங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்ற துறையினரோட சேர்ந்து, நாங்க மட்டும் கிடையாது, சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர், குழந்தைகள் நலத்துறை, மருத்துவத்துறை, பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, இப்படி பலதரப்பட்ட துறையினரோட சேர்ந்து இந்த விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கான என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு, என்னென்ன சட்ட உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை கிராமப்புறங்கள் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக, படிப்பறிவுங்கிறது குறைவாக இருக்கு. ஸோ அந்த கிராமப்புறத்தில் படிப்பறிவு உள்ள பெண்கள், அதாவது நல்ல கல்வியில் சிறந்து விளங்குற பெண்கள், எங்ககிட்ட சட்ட தன்னார்வலராக பதிவு செய்யப்பட்ட பெண்கள் மூலமாக இந்த கிராமப்புற பெண்கள்கிட்ட இருக்க நீங்கள் கேட்ட அந்த தயக்கத்தை களையிறதுக்கான வேலையை தான் எங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக நாங்கள் இப்போ செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். இனி வரும் காலங்களில் இந்த தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே பெண்கள் மத்தியில் இருக்காது. இந்த கேள்வி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பெண்கள்ட்ட இந்த தயக்கம் இருக்கு, இதை எப்படி போக்கணும் அப்படிங்கிற கேள்வியே இருக்காது அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன்.
1: ரொம்ப அருமையா, ரொம்ப கான்பிடண்டா நீங்க சொன்னீங்க. இது வரைக்குமே நீங்க சொன்ன ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த தினம் பெண்கள் அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பதிலும் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு நாளாவே அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த தினத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தன்று எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 26 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 26 தேதியான இன்று மகளிர் சமத்துவ தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்த அமெரிக்க அரசியலமைப்பின் 19 திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையிலும் பாலின சமத்துவத்திற்கான தொடர்ச்சியான முன்னெடுப்பின் உலகளாவிய நினைவூட்டலுக்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச நாய்கள் தினமும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. நாய்களை கொண்டாடுவதற்கும் தத்தெடுப்பை ஊக்குவிப்பதற்கும் விலங்கு மீட்பு மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபலமான நாளாக இது கருதப்படுகிறது. ஆகஸ்ட் 26 தேதியான இன்று ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரளாவிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் கலாச்சார விருந்துகள், படகு போட்டிகள் மற்றும் பூக்கோளம் ஆகியவற்றுடன் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு உயிரோட்டமான பாரம்பரிய அறுவடை திருவிழாதான் ஓணம். ஆகஸ்ட் 26 தேதியான இன்று அன்னை தெரசா பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது. புனித அன்னை தெரசாவின் பிறந்த நாளை குறிக்கும் இந்த நாள் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அவர் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய மனிதாபிமான பணிகளை போற்றுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மகாத்மா காந்தியின் பெயர் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு பின்னால் அமைதியாக நின்று தோளோடு தோள் சேர்த்து போராடிய ஒரு பெண்மணியின் பெயரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த பெண்மணிதான் கஸ்தூரிபா காந்தி. 1869 ஆண்டு குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்து சிறு வயதிலேயே மகாத்மா காந்தியை திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த கஸ்தூரிபா காந்தி காலப்போக்கில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக போராடிய போது அவருக்கு இணைந்து கஸ்தூரிபாவும் பல போராட்டங்களில் பங்கேற்றாராம். பெண்களை ஒன்றிணைத்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிய போதே அவருக்குள் இருந்த துணிச்சலை இந்த உலகம் அறிய தொடங்கியது. இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகளின் ஒவ்வொரு இயக்கத்திலும் கஸ்தூரிபா முன்னணியில் நின்று ஒத்துழையாமை இயக்கம், சுதேசிய இயக்கம், குடிமை சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என அனைத்திலும் அவர் தீவிரமாக பங்கேற்றாராம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கஸ்தூரிபாவின் பங்களிப்பு மிகவும் தனித்துவமானது என்றே சொல்லப்படுகிறது. காந்தியடிகள் சிறையில் இருந்த காலங்களில் கூட போராட்டங்கள் தடைபடாமல் தொடர வேண்டும் என்பதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல இடங்களில் அவருக்கு பதிலாக பொதுக்கூட்டங்களில் பேசினாராம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி நாட்டின் விடுதலை என்பது ஆண்களின் பொறுப்பு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் சமமான கடமை என்பதை உணர்த்தினாராம். அது மட்டுமல்ல, அவர் கிராமம் கிராமமாக சென்று பெண்களுக்கு கல்வியின் அவசியம், தூய்மை, சுயநிறைவு, கதராடை அணிதல், தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திரம் என்பது வெறும் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதும் அவசியம் என்ற எண்ணத்தை மக்களிடையே விதைத்தாராம். கஸ்தூரிபா பல முறை கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த போதும் எந்த துன்பமும் அவரது மன உறுதியை குறைக்கவில்லை. நாட்டுக்காக செய்யும் தியாகம் எப்போதும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த அவர் 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளுடன் கைது செய்யப்பட்டு புனேயிலுள்ள ஆகா கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டார். அங்கே அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட போதிலும் இறுதி வரை மன உறுதியை அவர் இழக்கவில்லை. 1944 ஆண்டு சிறையிலேயே அவர் உயிர் நீத்தார். இந்தியா சுதந்திரம் பெற இன்னும் 3 ஆண்டுகள் இருந்த நிலையில் அவர் அந்த விடியலை பார்க்காமலே மறைந்தார்.

ஆனாலும் அவர் செய்த தியாகம் வீணாகவில்லை. அவர் போன்ற ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம்தான் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. கஸ்தூரிபா காந்தி நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த எப்போதும் ஆயுதம் தேவையில்லை, உறுதியான மனமும் தன்னலமற்ற சேவையும் இருந்தால் எதுவும் சாத்தியமே. அதனால்தான் கஸ்தூரிபா காந்தி ஒரு தலைவரின் மனைவி என்ற அடையாளத்தை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தின் அமைதியான வீராங்கனையாகவும் பெண்களின் தன்னம்பிக்கைக்கு என்றும் அழியாத எடுத்துக்காட்டாகவும் போற்றப்படுகிறார்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.
1: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நோக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு திட்டங்கள் குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களுக்கு பெண்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அரசு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். இந்த திட்டம் வந்து யார் கொடுக்கறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கலெக்டர் ஆபீஸ்ல தாட்கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தின் மூலமாக பெண்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஒரு நிலம் வாங்கி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி கொடுக்குறாங்க. ரைட், இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து நிலம் வாங்கணும், சிறப்பு பிரிவினரா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன தகுதி? ஏன்னா அரசு திட்டங்கள் நிறைய இருக்குது, ஒரு சில தகுதிகள் அதற்கு என்ன மானிய விவரங்கள்லாம் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வகிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த நன்னில மகளிர் நில உடைமை திட்டத்துக்கு கீழே என்ன தகுதிகள் அப்படின்னா, வயது அப்படின்றது 18 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள அப்படின்னா, நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிரிவினர்களாக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும். அதத்தான் அவங்க வந்து சொல்றாங்க. ரைட், நான் வந்து இப்ப நிலம் வாங்க போறேன், இந்த திட்டத்துல பயனஞ்சா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அப்பதான் நம்ம ஒரு நிலத்தை வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்ட தொகையில இப்ப ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து நிலம் வாங்கக்கூடியதோட மதிப்பு வந்து 10 லட்சம் ரூபாய். அதுல கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. அதாவது திட்ட தொகையில் 50% அல்லது

0: அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய். இதுல எது குறைவோ அதை வந்து கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்றாங்க, வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான திட்டம். குறிப்பாக சிறப்பு பிரிவினர்களை ஊக்குவிக்கணும், அவங்கள வாழ்வாதாரத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டுட்டு போறோன்றதுக்காண்டி இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துது. அதுல அதிகபட்சம் எவ்வளவு நிலம் வாங்கணும்னு தெரியணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 ஏக்கர் வந்து புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு நம்ம தகுதி.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: தூய்மையே மேன்மை.
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை விரிவடைந்து

0: நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈ ஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத்து அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு இ KYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மைப் பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக

0: வாக்குறுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை திருநீரு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: என்னன்னு இருந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாரு.

0: ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா, நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க.
0: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Finance Minister Nirmala Sitharaman addresses leading members of Indian business community in Toronto, Canada, says India's transformation is structural, driven by rapid urbanization and world-class digital infrastructure. Chief Minister Rekha Gupta launches Delhi Lakshmi Yojana, hands over approval letters to 2,500 beneficiaries. Indian Medical Association issues public health advisory on H1N1 influenza spread in country, says no cause for panic, just heightened vigilance required. Festival of Onam been celebrated with traditional fervor. Birthday of Prophet Hazrat Muhammad Eid Milad al-Nabi been celebrated in various parts of the country. Heavy rainfall to prevail over eastern and northeastern states for the next 2 days. And in cricket, India asks host Sri Lanka to follow on in the Colombo Test match. Finance Minister Nirmala Sitharaman today said that India stands as the fastest growing major economy in the world and offers a unique combination of scale, sustained growth, a young population, expanding consumption and rapidly deepening capital markets. Addressing prominent members of the Indian business community in Toronto today, Sitharaman said India's transformation is structural, driven by rapid urbanization, a growing middle class and world-class digital infrastructure. She noted that these developments are creating new opportunities across virtually every sector of the economy.
5: India today stands as the fastest growing major economy in the world. India's transformation is structural, rapid urbanization, a growing middle class and world-class digital infrastructure are creating new opportunities across virtually every sector of the economy.
4: The finance minister also highlighted the role of India's digital ecosystem in transforming access to financial and commercial services. She underlined significant opportunities for collaboration with Canadian banks, fintech companies and regulators, not only in payments but also in shaping the next generation of digital financial infrastructure. Referring to the agreement reached between Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney on the sidelines of the G7 summit in June 2025 to reset bilateral ties, Sitharaman said the two countries have reaffirmed their commitment to building a future-focused strategic partnership.
5: India-Canada bilateral relations have seen a remarkable transformation in recent times.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் யோகி சேகர் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். திரைக்கானத்தில் அடுத்து சாய் விக்னேஷ் பாடியுள்ள பாடல் படம் சீதாராமம்.

0: വേണ്ട 2:35.
1: இலக்கியம் பேசுவோம்.
2: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
3: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
4: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
5: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
6: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
7: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
8: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
0: ஒவ்வொரு வெள்ளியன்று 11:00 இலக்கியம் பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 KHz. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் 11:00 இலக்கியம் பேசுவோம். நிறைவாக சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர் கிருஷ்ணராஜ்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
1: விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு தேசிய நேஷனல் சாம்பியன், இப்போ ஒரு லேட்டஸ்டா நடந்த ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல வந்து நீங்க கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கீங்க. நீங்க பார்த்ததுல நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: அதாவது தெளிவா ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தா, இந்தியா லெவல்லையுமே மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி ஒரு 2-3 இடத்துல மட்டும் டைவிங் பூல் இருக்கோ, ஒரு ஒரு மாநிலத்திலையுமே 2-3 ஸ்விம்மிங் பூலில் மட்டும்தான் டைவிங் பூல் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை தாண்டி நல்லா இருக்கிற டீம்னு பார்த்தீங்கன்னா, முதல் டீம் வந்து நம்ம இந்தியாவோட சர்வீசஸ் டீம் இருக்குது, அதாவது ஆர்மி டீம்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியாவோட ஆர்மி டீமில் இருக்கிற பசங்க இந்தியாவில் நல்லா டாப் பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பசங்க. அவங்களுக்கு மட்டும் இந்தியாவில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இன்னும் 1-2 பிளேயர்ஸுக்கு இருக்குது. முதல் கட்டமாக ஆர்மியில் இருக்கவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல டயட்டான ஃபுட்டு, ஜிம்மு, அப்புறம் இந்த டைவிங்க்கு தேவையான தனி ஜிம்னாஸ்டிக் ஓட்டு, இது எல்லாமே ஆர்மி பசங்களுக்கு முதல் படியாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸு, நேவி, கஸ்டம்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது போக அவங்களாவே ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற சில ஸ்டேட்ஸில் மகாராஷ்டிரா, மணிப்பூர், அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேட்ஸில் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஆர்மி அளவுக்கு ரயில்வேஸ் அளவுக்கு இல்லைனாலும் அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம நேஷ்னல் லெவல்னாலுமே பார்த்தா இந்த டாப் டைவர்ஸுங்கிறவங்க வந்து ஒரு 20-30 பேர் தான் வராங்க. ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்லேருந்து யார் யார் கோல்டு மெடல் அடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது நேஷ்னல்ஸு. அதில் வந்து யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்க கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அந்த மாதிரி 3 ஸ்பெசிஃபிக் இதில் மெடல் வழங்கப்படுது அவங்களுக்கு.
2: இப்போ அடுத்ததாக நீங்கள் சொல்லும்பொழுது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்,

0: நேவி கஸ்டம்ஸ் இவங்க தான் வந்து டாப் ரேங்கிங்ல இருக்காங்க, இன்னைக்கு இருக்க டாப் டைவர்ஸ்லன்னு சொல்றீங்க. ஸோ இந்த விளையாட்டை விளையாடி வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் சார்ந்த அரசு துறைகளில் அப்படி இல்லைனா தனியார் துறைகளில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, இதற்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து தொடர்ந்து விளையாட்டு வீரராகவே இருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் ரிட்டையர் ஆகணும், அதுக்கடுத்தது அவங்க வந்து கெரியரை நோக்கி போகும்பொழுது இந்த விளையாட்டு வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உதவுது, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா மெயினாக வந்து டைவிங் வெளியில் யாருக்குமே தெரியல, யாருக்குமே வந்து இவ்வளோ நாலேஜ் டைவிங்கை பற்றி இல்லை அப்படின்னாலுமே கவர்மெண்ட்டில் இதுக்கான இது அரசு பணி வந்து நல்லா தான் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆர்மியில் வேலை கொடுக்குறாங்க, அதாவது டைவிங்கில் யாரெல்லாம் வந்து நேஷ்னல் மெடலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஏதாவது நேஷ்னலில் ஒரு மெடல் பண்ணியிருக்கணும், சீனியர்ஸ் இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு மெடல் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஆர்மிக்குள்ளே ஒரு பேசிக் ஜாப் ஹவில்தார் சுபேதார் இந்த மாதிரி ஜாபில் ஆர்மி கொடுக்குறாங்க. இது போக இம்பார்ட்டண்ட்டாக ரயில்வேஸில் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, ரயில்வேஸில் டிசி, அதை தாண்டி ஜேசி, அது மாதிரி சில ஒர்க்குகள் ரயில்வேஸில் கொடுக்கப்படுது. ரயில்வேஸ் ஆர்மி இந்தியாவில் மேஜராக போகிறாங்க. இது இல்லாமல் பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் போலீஸு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, ஜாப் ஆஃபர் இருக்குது, அதுலேயும் அப்ளை பண்ண முடியும், டைவிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டைவிங்க்கு இருக்க தான் செய்யுது. நிறையா பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கிறனால இதை ஆப்ட் பண்ணிக்கிறதோ யூஸ் பண்ணிக்கிறதோ ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 20 பேர் காம்படிஷனில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா இதில் இந்த வேலை வாய்ப்பை வந்து ஒரு 2 பேராக தான் வாங்க முடியுது, மீதி எல்லாம் வேறு வேறு ஃபீல்டுக்கு போயிடறாங்க. இப்போ ஸ்விம்மிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதில் மெடலிஸ்ட்டாக இருக்க ஒரு 10-12 பேர் இந்த வேலையை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அது உள்ளே போனதுக்கப்புறமே அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது, மெடலுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கறது, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இந்த மெடல் அடித்த வீரர்களை வந்து உள்ளே சேர்த்துக்கிறது, அதை கவர்மெண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக அவங்களோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அவங்களே ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் டைவிங்க்கும் இருக்குது, ஸ்விம்மிங்க்கும் இருக்குது, மற்ற ஸ்போர்ட்ஸ் நிறையா மேஜரான ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்குது. பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கிறனால யாருக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியறதில்ல. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் இன் மேபி நிறைய பேர் ஃப்யூச்சரில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும்.
0: இப்போ இந்த விளையாட்டோட பார்ட்டிசிபேஷனை பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் அவர்ஷன் அதுவும் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி தயக்கம், அதாவது அந்த ஹைட்லேருந்து குதிக்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறது, பர்சனலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுமே பசங்களை வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறது யோசிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அதை தாண்டி எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம், அதுவும் நீங்கள் சொல்கிற இந்த விளையாட்டுக்கு வந்து ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே தேவைன்றப்ப அந்த மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு ட்ரைனிங் இதெல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார இது தேவைப்படும். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த விளையாட்டில் இணையணும்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் அணுகலாம், இதுக்கான வழிகளை சொல்லுங்களேன்.
1: இந்த மாதிரி ஃபினான்ஷியல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். நான் வந்து நீச்சல் கற்றுக்கணும், ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை நீச்சலுக்கு சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போது இந்த செலவுகளை தாண்டி நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறோம், அதை வந்து செலவாக நினைக்காம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா நல்லது. எப்படி வந்து ஒரு படிப்புக்காக வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காமல் டக்குன்னு ஒரு பெரிய இடத்துல சேர்க்குறாங்களோ, ஒரு நல்ல டீம்லேயோ கிளப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த பையனையோ ஒரு பொண்ணையோ சேர்த்து விடும்போது அவங்களுக்கு வந்து அதில் நாலு பின்ன மெடல் அடிக்கும்போது திருப்பி அந்த காசு திரும்ப அவங்களுக்கு வரதான் போகுது. ஸோ நிறையா கஷ்டங்கள்னு வந்து ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும், அதை வந்து நம்ம செலவு பண்ணுறது வீண் செலவு அது மாதிரி பார்க்காம நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது. ஏன்னா இதுலேயும் வேலைகள் இருக்குது, எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்க்கு படித்து எழுதுகிறாங்க, அந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களை வந்து படித்து தான் ஆகணும், படிப்புனால மட்டும்தான் வந்து ஃப்யூச்சர் இருக்கும் அப்படி இது பண்ணாமல் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு விடுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மெடல் அடிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பையன் மெடல் அடிச்சிட்டான், ஒரு நேஷ்னல் மெடல் ஒரு தேசிய மெடல் அடிச்சிட்டாங்கும்போது அவனுக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போது என்ன எடுத்துக்கிட்டால், நான் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, ஸ்கூலில் ஸ்விம்மிங் சேர்க்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நட்ஸு ஜிம்முக்கு சேர்த்து விடுறது, இது எல்லாமே அவங்களும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுறாங்க.

0: இதில் எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தனால எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ செவன்த்தில் தான் சேர முடியும். ஸோ செவன்த்துலேருந்து எனக்கு பெருசாக ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. ஸோ இப்போ அவங்க என் மேலே ஒரு 6வது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு 7வதுலேருந்து எனக்கு ஒரு 12th வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. இப்போ காலேஜுமே சேரும்போது நான் வந்து ஃபீஸ் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் சேர்ந்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல படிப்பை விட செலவு கம்மி தான். ஆனால் வேலைக்கு போகிற வரைக்கும் அங்கே நம்ம தான் செலவு பண்ணோம். இங்கே வந்து ஒரு மெடல் அடித்ததுக்கு பிறகு நமக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு தனியாக செலவு அப்படின்னு பார்க்காம அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும், அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டட் வேல இருக்கும். ஸ்போர்ட்ஸில் போய் இப்போ நம்ம ஒரு வேலை வாங்குகிறோம், ஒரு ஆர்மியில் இருக்கோம், ரயில்வேஸில் இருக்கோம், நேவியில் இருக்கோங்கும்போது நம்ம வந்து அங்கே போயும் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போகிறோம், நம்ம நாட்டுக்காக தான் விளையாட போகிறோங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயந்தான். அதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து செலவுன்னு பார்க்காம, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியான செலவில் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது, வீட்டில் கிடைக்கிற சாப்பாட்டில் நல்ல சாப்பாடாக சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வரும்போது கண்டிப்பாக நமக்கு மெடலுங்கிறது இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெடல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சு காலேஜ் வாங்கிறது எல்லாமே பார்த்துக்க முடியும், வேலை எல்லாமே கிடைக்கும்.
1: ரொம்ப தெளிவான நிதானமான பதில், ரொம்ப யதார்த்தமாகவும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப அருமை. அடுத்ததாக உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய இந்த டைவிங் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் உங்களுடைய லாங் டேர்ம் விஷன் ஷார்ட் டேர்ம் விஷனாக என்ன இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்சனலாக வந்து இப்போது நான் ஆல்ரெடி ஒரு நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன். அடுத்தது வரக்கூடிய நேஷ்னல் மீட்ஸ்லேயும் நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லேயும் மெடல் அடிக்கிறது இப்போது என்னோடய ஷார்ட் டேர்ம் விஷனாக இருக்குது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மெடல் அடித்ததுக்குமே எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அவார்டு, கேஷ் அவார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கேஷ் அவார்டுங்கிறத தாண்டி நான் ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட்னு சொல்கிறது அந்த மொமெண்ட்டை வந்து ஒரு வாட்டியோட போகாமல் அடுத்த வர நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லேயும் எல்லாம் கோல்டு அடிக்கிறது, இல்லை கான்சிக்யூட்டிவாக ஒரு 3 மெடல் அடிக்கிறது, இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக பார்க்குறேன். இப்போது லாங் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு விளாடணுங்கிறது சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை. நான் ஒரு 4 வயசுலேருந்து ஸ்விம் பண்ணுறேன்னா அதில் 5வது 6வது வயதுலேருந்தே நான் ஒரு நேஷ்னல் மெடல் அடிக்கணும், இந்தியாவுக்காக வேறு காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ் அந்த மாதிரி போகணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு நம்ம டிசிப்ளினாக இதில் இருக்கோங்கிறதுக்கு வந்து இந்த லாங் டேர்ம் கோல்ங்கிறது அதுதான். ஒரு இந்தியாவுக்காக விளாடணும், விளாண்டு நம்ம நேஷனுக்கு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டுக்கும் ப்ரௌடான மொமெண்ட்டு, எனக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இது போக டைவிங் வந்து யாருக்கும் தெரியலங்கிறது ஒரு எண்ணமாகவே இருக்குது எனக்கு. எப்போவுமே யாருக்கும் தெரியல, இதை வந்து யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் க்ரௌடடாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் கேமில் இல்லை ஒரு அத்லெட்டிக்ஸில் போய் எல்லோரும் அதிலே ஜாயின் பண்ணி ஒரு 1000 பேர் இருக்க பார்ட்டிசிபேஷன், 2000 பேர் இருக்கிற பார்ட்டிசிபேஷனில் எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அதில் போய் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் வேணாம் அப்படின்னு வெறுத்து போய்ட்றாங்க. அது மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, தான் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க டைவிங் வந்து எடுத்து பண்ணும்போது அதை வந்து அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கான நேஷ்னல் மெடலு, லைஃப்பில் கெரியர் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ தெரிஞ்ச கேமையே போய் எல்லோரும் சேர்ந்து அது வந்து கஷ்டமாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் யாருக்கும் தெரியாத கேமை டெவலப் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், நிறைய பேருக்கு லைஃப்பில் இந்த கேம் மூலியமாக ஹெல்ப் ஆகுறாங்க, இந்த கேம் டெவலப் ஆகுது அப்படின்னா இன்னும் அது மூலியமாக நிறையா பிளேயர்ஸ் டெவலப் ஆவாங்க. அதுதான் என்னோட லாங் டேர்ம் விஷனாக பார்க்கப்படுறேன்.
1: சூப்பர்ப்பா. அதாவது உங்களோட பர்சனல் லாங் டேர்ம் விஷனை விட ஓவராலாக இந்த ஸ்போர்ட்டுக்காகவே ஒரு பெரிய உன்னதமான எண்ணத்தோடு உங்களோட லாங் டேர்ம் விஷன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறுகிய கால திட்டங்களான அடுத்து வர போட்டிகளில் நீங்கள் தங்கம் வென்று இந்திய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்து, இந்த விளையாட்டுக்கும் பெருமை சேர்த்து, இன்னும் பலர் இந்த விளையாட்டில் ஈடுபட்டு ஓவராலாக ஒரு ஹோலிஸ்டிக் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் ஆகணுன்ற உங்களோட எண்ணம் நிறைவேறதுக்கு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலகோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர் விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம் குடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வோடு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி, சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால்

பகுதிகளில் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 101.3 எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சந்திப்போம் மாலை 5:30 இந்த அலைவரிசையில். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள் அமுதம்.

0: வசப்பட்டார்.
1: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
0: அகடாரல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்.
1: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்களை பொழுது திரை கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வேதம் புதிது திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: மேன்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: திரைகணம் கேட்டீர்கள்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 மணிக்கு திரைகானம்.

0: நேரத்துக்கு விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம். எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. திரை இசை தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக ஏரிகள் தினம். 7:45 நகர்வலம். சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு. எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின். ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். 11:10 எண்ணுயிர் தோழி பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம். பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். மாலை 6:40 மனதில் நின்றவை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடக மலர் சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C. இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 26.9°C. இயல்புக்கு 1.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கம் ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7°C. இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 27°C. இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. In Nepal, 7 persons have lost their lives while 384 tourists, including over 100 Indians, are missing after a massive flash flood swept through the

தொலைவில் இருந்த ஒரு பழைய மண்டபத்திலே ஒரு ஆண் புறாவை ஒரு ராஜாளி தன்னுடைய கூரிய நகத்தால் பிடித்து கொத்தி வைத்திருந்தது. அதிலிருந்து உதிரம் சொட்டி கொண்டிருந்தது. அந்த ராஜாளியிடமிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் புறா படபடுத்து கொண்டிருந்தது. ராஜாளியோடு மோத பொருத அது தயாராக இருந்தது. இந்த சிற்ப அற்புதத்தை ஆதித்த கரிகாலன் கண்டுகொண்டான். ஆனால் அவனுடைய தாத்தாவால் அவருடைய கண்பார்வை குறைவினால் மூப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் அதை அடையாளம் காண முடியவில்லை.

0: மோத பொருத அது தயாராக இருந்தது. இந்த சிற்ப அற்புதத்தை ஆதித்த கரிகாலன் கண்டுகொண்டான். ஆனால் அவனுடைய தாத்தாவால் அவருடைய கண்பார்வை குறைவினால் மூப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் அதை அடையாளம் காண முடியவில்லை. அருகில் சென்று பார்த்த பிறகு அந்த சிற்ப அற்புதம் என்று அவர் சிலாகித்து பாராட்டி கொண்டிருந்தார். பாராட்டியதோடு இல்லாமல் அந்த மண்டபத்தை கடந்து போகும் பலர் சற்றர முற்றா முக்கால்வாசி பேர் அந்த அற்புதத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் காணாமல் கூட சென்று விடுவார்கள். ஆனால் உன்னை போன்ற ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் என்று தன் பெயரனை மிகவும் சிலாகித்து சொல்ல, அதற்கு ஆதித்த கரிகாலன், நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா, கோபப்படுகிறேன். அந்த சிற்பத்தை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டும் என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை.
1: கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு இளக்கம் கொடுத்தது? ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் மாடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியா இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவர்கள் பகை அரசர்களை கொன்றுதான் தீர வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாயிருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம் என்றார் மலையமான்.
0: தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? பெண்ணுக்கு இறங்கி ஆணை விடுதலை செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப் போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான்.
1: அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆண்களின் கண்ணீரை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபோயமானது. ஏனென்றால் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இழக விட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது. அவன் பெண்களிலும் கேடு கெட்டவனாவான்.
0: தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாக பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா?
1: குழந்தாய், உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆறு பிள்ளைகள் பிறந்தார்கள். பீமனையும் அர்ஜுனனையும் மொத்த வீரர்களாய் வளர்ந்தார்கள். அவ்வளவு பேரையும் யுத்தகளத்தில் பலி கொடுத்து விட்டேன். அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன் தாயாரை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. ஆனால் அந்த வேதனையை வெளிப்படியாக காட்டிக்கொண்டேனா? இல்லை அப்பா, அவளிடம்தான் வெளியிட்டேனா? அதுவும் இல்லை. உன் தாயை மனம் செய்து கொடுப்பதற்கு முதல் நாள் அவளை தனியாக அழைத்து என்ன சொன்னேன் கேள் கரிகாலா. மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரீகளை கட்டாயம் மணந்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்திலே உயிர் விட்டதாக செய்தி வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீயும் அவனை சந்தோஷப்படுத்தப்பார்.

0: உன் பதி நோய்வாய்ப்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டேறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது. மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இது என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன். அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள், நடத்தி வருகிறாள். கரிகாலா, உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லாத வீரர்களாக வளர்த்து வந்திருக்கிறாள். உன் தந்தை நோய்வாய்ப்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்திலிருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். உன் அன்னையை என் மகளாக பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கும் அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொல்வதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அந்த பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் இருந்துவிட்டால்?
1: குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். மலையமான் மகள், அவ்விதம் ஒரு காலம் தான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள். அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். பகைவன் உன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விட மாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்துக் கொண்டிருப்பாள்.
0: இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய் வரவா என்றான்.
1: அவசியம் போகத்தான் வேண்டுமா?
0: அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே.
1: ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன், அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேள்விப்பட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை.
0: நானும் நம்பவில்லை.
1: உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல அருள்மொழியும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கி இருப்பான், சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்று நம்புகிறேன். ஆனாலும் அந்த செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டிருக்கிறது என்று அறிகிறேன். உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். இந்த சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்வது அவசியம். அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதை காட்டிலும் சிநேகமாக போவது நல்லது. ஆகையினால் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன்.
0: தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன்.
1: இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கல்லுக்கு மலை பிஞ்சுன்னு ஒரு சிறப்பு பேரு உண்டு. மரத்துல இருந்து உதிர்ந்து காய்கள் உருண்டு வர்ற மாதிரி மலையில இருந்து உதிர்ந்து ஆற்று படுகைகள்ல சிறு கற்கள் உருண்டு வர்றதை பார்த்து அந்த பேரு வச்சிருக்காங்க. மனுஷன் பக்குவப்படுறது போல கரடு முரடான கற்கள் பல 100 ஆண்டுகள் ஆற்று நீரோட்டத்தில் அடிச்சுக்கிட்டு போகும்போது உராய உராய முனை தேஞ்சு வழுவழுப்பா ஆயிடும். கல்லால் ஆன பந்து போல கையில் எடுக்க தூண்டும் இந்த பொருள் தான் கூழாங்கல். கோடிக்கரையில் சேற்றில் புதஞ்சிக்கிட்டு இருந்த மான் குட்டியை காப்பாத்தின பூங்குழலி நந்தி மண்டபத்து ஓடைக்கரையில் கூழாங்கல்ல காளை மேலே விட்டெறிஞ்சதை பார்த்தோம். என்ன காரியம் இது? கால்வாயில் படகுல இருந்துக்கிட்டு கல்லை எறிவ மாடு கிட்ட வந்து

0: முட்ட முடியாது என்பதால தானே என்று சேந்தன் முதன் கேட்டான். என்ன முட்ட முடியாட்டா, வேறு யாரையாவது முட்டி தள்ளட்டுமே. தாங்க முடியாத குரோதம் அவளை அப்படி பேச பண்ணுது. ஏன் சற்று முன்னால அவளே சொன்னாளே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. பாவம் காளமாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. மாமல்லபுரத்தில் மலையமான் அரவான் கதை கேட்க போன பிறகு ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அந்தரங்கமாக உரையாடினது நினைவிருக்கும். இந்த மாமல்லபுரத்தை போல ஒரு சொப்பன புரியை நம்முடைய காலத்திலோ நமக்கு பிற்காலத்திலோ யாராவது சிருஷ்டி செய்ய முடியுமா? அடடா, ஒரு தடவை நாலு புறமும் நன்றாய் பார் பார்த்திபா. அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்பார். அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? இந்த சிற்பப்புரிய சிருஷ்டித்தார்களே, இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். போர் வெறியிலேயே அதுவரை ஆதித்த கரிகாலனை பார்த்திருந்த பார்த்திபேந்திரன் திகைச்சு போய் தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லை என்று சொன்னதையும் கேட்டோம். அடுத்த காட்சி கடிலக்கரை மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாட்டை சிற்ப அற்புதம்னு வர்ணித்தாலும் அதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூழாங்கல்ல கோபத்துடன் ஆதித்த கரிகாலன் வீசி எறிஞ்சதை பார்த்தோம். மாமன் மகளின் மனநிலை அத்தானுக்கு கவலையை தந்துடுச்சு. பேரனின் மனநிலை பாட்டனுக்கு கவலை தருது. பேரன் திடீர்னு கேட்ட வினாவிற்கு சற்றும் தயங்காமல் மறுமொழி சொல்றார் தாத்தா. பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விட மாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாக செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். ஆமாங்க, அவர் தம் மகளை பத்தி தானே சொல்ல முடியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களை இப்பொழுது திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில் அவன் ஒரு சரித்திரம்.

0: திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம்

0: இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் 23ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் குறிப்பு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள்லிருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிக்கிட்டு போனோம். சென்னையிலேருந்து ஒரே பிளைட்டு டெல்லியிலேருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நீ காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்கி கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுற, அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போலாம், அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நாம இறங்கி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்கோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
0: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார்.
1: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுவிட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீர்க்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கேண்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2 சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷிரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। आप टमाटर का पकड़ बड़कमी ग्राम वो 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம் 24 ஆண்டுக்கு மகனும் டெவர் உதவியாவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு அவங்களும் நன்றி எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம
2: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: இப்பொழுது 6:41. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. வருஷம் 16 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல்.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

0: மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மனதில் நின்றவையில் அடுத்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் சிவா திரைப்படத்திற்காக.

0: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
1: ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோ பாடிய பாடல்.

0: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7 மணி. திரைக்கணத்தில் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எல்லிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டு சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
2: விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்கவிட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சி

0: இல் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
1: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு

0: ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்மானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்தியை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப் பொருள் குறித்த தீமைகள் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ். நேரம் 7:14. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம், அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர், இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணி

0: கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 9771317 9770 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9881517712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்

0: ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 நிமிடம். ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்திகள். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றிப்பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி நிற்கும் மழைநீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பல. குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோ வீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோ வீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு

மூன்று முதல் நான்கு டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0033 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-2322 அல்லது 6611-4322 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கேற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 14 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: அட யார் அது? ஏன் தண்ணி கொடுத்த ஓரமா எடுத்து வச்சுட்டு குழாயில தண்ணி பிடிக்கிறது?
1: வா பொண்ணி, நான் தான் குடத்தை எடுத்து வச்சுட்டு தண்ணி பிடிக்கிறேன் புள்ள.
0: ஏன் புள்ள? நான் தான் உனக்கு முன்னாடியே குடத்தை வச்சுட்டு போனல்ல.
1: குடத்தை வச்சுட்டு போனா மட்டும் போதுமா? பக்கத்துல இருந்து தண்ணியை பிடிக்கணும்.
0: அது சரி, பக்கத்துல தானே வீடு. சத்த போய் சாப்பாட்டுக்கு ரெண்டு அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டு வரலாமேன்னு போனேன். ஏன் புள்ள மருதாணி, நீ தான் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வைக்கிறது.
1: அது சரி பொண்ணி, மறந்துட்டியா புள்ள? ஒரு முறை இப்படிதான் நான் உனக்கு தண்ணிய பிடிச்சு வச்சேன். நீ வந்து என்ன கேட்ட தெரியுமா?
0: என்ன கேட்ட? மறந்து போச்சே.
1: ஆமா புள்ள, என்னைய ஏதாவது சொன்ன மட்டும் அது எப்படிதான் மறந்து போறியோ?
0: அட சொல்லு மருதாணி, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்.
1: நான் ஒரு முறை உனக்கு தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு பக்கத்திலே நிக்கிறேன். நீ வந்து குடத்தை பார்த்து காக்கா தண்ணி குடிச்சதா, பூனை தண்ணி குடிச்சதா, தூசு தும்பு ஏதாவது விழுந்துதான்னு

0: கேள்வி மேல எல்லாம் கேள்வி கேட்ட, மறந்துட்டியா புள்ள?
1: அடட, ஆமா இப்பதான் நினைவுக்கு வருது. அதுக்கு போய் ஆ கோச்சுக்கிட்ட குடிக்கிற தண்ணி இல்ல, அதான் கேட்டு இருப்பேன்.
0: ஏன் பொண்ணி இவ்வளவு விவரமா இருக்கிற நீ? உங்க தோட்டத்துல இருக்கிற குளத்துல தண்ணி இருக்குல்ல, அதுல மீன் வளர்க்கலாமே, அது மூலமாவும் ஒரு வருமானம் கிடைக்கும்.
1: நீ சொல்றதும் சரிதான் புள்ள. ரொம்ப நாளா என் மச்சான் கூட இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல.
0: ஏன் பொண்ணி முயற்சி பண்ணாமலே முடிவை தேடினா எப்படி?
1: அதெல்லாம் சரிதான் புள்ள, ஆனா இந்த விவரங்கள்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, யார் சொல்லுவாங்க?
0: சொல்றேன் பொண்ணி, விவரங்களை தேடி வெகு தொலைவா போக வேண்டாம். நம்ம ஊரு வேளாண்மை நிலையத்துக்கு போனா போதும். விவசாயம் சார்ந்த அத்தனை விவரங்களையும் அழகா தெளிவா சொல்லுவாங்க. அதை கேட்டு நாம பயனடையலாம்.
1: அப்படியா புள்ள, அப்ப இப்பவே அங்கன போவோம். ஏன் புள்ள விவரம் கேட்க இம்புட்டு பேர் வந்திருக்காங்க?
0: ஆமா பொண்ணி, இப்பெல்லாம் விவசாயிங்க ஒரே பயிரை மட்டும் நம்பி இல்லாம ஒருங்கிணைந்த முறையில மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஏன் தேனி வளர்ப்புன்னு தங்களோட நேரத்தை பயனுள்ளதா மாத்திக்கிட்டு இருக்காங்க.
1: அப்படியா புள்ள? ஆமா, இப்ப இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: சொல்றேன் பொன்னி, நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவங்க தான் இப்ப பேச போறாங்க. சொல்றத கவனமா கேட்டுப்போம் புள்ள.
2: நன்னீர் மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இன்லேண்ட் சைடில் நம்ம எப்படி வந்து மீன்களை வளர்க்குறோம், வளர்ப்பு முறையில் மட்டும் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த தொழில்களில் வந்து எப்படி மீன்களை வளர்க்குறாங்க, கடலுக்குள்ளேயும் வந்து மீன்களை வளர்த்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மூலியமாகவும் வந்து ரெண்டு விதமாக வந்து மீன் வளர்ப்பு வந்து இருக்கும். வளர்ப்பு முறையில் மீன்கள் இதில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வளர்ப்பு தான் உங்களுக்கு வந்து நன்னீர் மீன் வளர்ப்புக்குள்ளே வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரு 77 மில்லியன் டன் வந்து கிட்டத்தட்ட வந்து உற்பத்தி வந்து உலகளவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த உலகளவில் இருக்கக்கூடிய நன்னீர் மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது பெரிய நாடாக வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இருக்கிறோம். முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு நன்னீரில் வந்து வளங்களும் அதிகமான நீர்நிலைகளும் இருக்கிறத பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மீன்களை வந்து லாபகரணமான முறையில் வளர்த்தெடுத்து அது வந்து விவசாயிகளுக்கு எப்படி வந்து ஒரு லாபகரணமான தொழிலாக மாறும் அப்படிங்கிறதுக்கு நிறையவே நிறைய ரிசோர்ஸ், அதாவது வந்து வளங்கள் அதிகமாக இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து இதையும் ஒரு தொழிலாக எடுத்து முன்னெடுத்து எதிர்வரும் காலங்களில் கொண்டு வரும்போது நமக்கு நன்னீரில் வந்து அதிகமான லாபத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அதாவது அதிகப்படியாக எந்த விதமான எந்த வகையான மீன்கள் வந்து வளர்க்கப்படுதுன்னா நம்மளது உள்நாட்டு இனங்களான அதாவது கெண்டை வகை மீன் இனங்கள்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் மேஜர் கார்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான மீன்கள் வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, ரோஹு, மிருகால் அப்படின்னு சொல்லி 3 விதமான உள்நாட்டு இந்திய வகை மீன் வகைகள் வந்து கெண்டை வகைகள்னு சொல்லி அதை வந்து வகைப்படுத்துவாங்க. அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த கெண்டை வகை மீன்களுக்கு கீழே வந்து இந்த 3 விதமான மீன் வகைகள் வந்து வருது. இது மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மீன் இனங்களாக கருதப்படக்கூடிய சில்வர் கார்ப், காமன் கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான ஒரு மீன் வகைகளும் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த இடத்துல சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 70% வந்து இந்த கெண்டை வகை மீன்களுடைய உற்பத்தியிலிருந்து மட்டுமே வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காலகட்டத்தை பொறுத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், வந்து நன்னீரில் வந்து மீன்களை வளர்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த நீர் பரப்பில் அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி அதிகமான லாபத்தில் வந்து மீன்களை வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய சிறப்பம்சமாக கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் வளர்க்கறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இடத்தேர்வு, அது இடத்தேர்வு தான் வந்து மிக முக்கியமாக ஒன்றா கருதப்படுது, ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து இடத்தேர்வு தொடர்ந்து வந்து வந்து எப்படி வந்து குளத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து குளத்தில் வந்து நம்ம தண்ணீர் நிரப்பினதுக்கப்புறம் உரமிடுறதில் இருக்குது. உரமிடுதலுக்கு அடுத்தது வந்து பிளாங்க்டான்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தாவர மிதவை உயிரிகள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அடுத்தது அது தொடர்ந்து வந்து நம்ம மீன்கள் குஞ்சுகளை வந்து இருப்பு செய்வோம். அது எந்த அளவுக்கு இருப்பு செஞ்சால் நமக்கு வந்து மார்டாலிட்டி அதாவது இறப்பு விகிதம் குறைவான இறப்பு விகிதத்தில் வந்து நல்ல வளர்ச்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு எப்படி உணவு மேலாண்மை எந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து நோய் மேலாண்மை எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து சொல்ல போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா குளத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அதாவது ஒரு குளத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல்ல வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த குளத்தோட அமைவிடம் எப்படி இருக்குது, ஒரு வணிக ரீதியாக அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதிகள் இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய மண், அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலத்தோடைய மண்ணோடைய தரம் வந்து எந்தளவுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கணும். நமக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சாம்பிளை வந்து மண்ணை வந்து

சாம்பிள் டெஸ்ட்டுக்கு எடுத்து நம்ம லேப்ஸ்க்கு அனுப்பியும் அதில் வந்து களிமண் தன்மை எப்படி இருக்குது, அதில் வந்து நீர்நிலை நிறுத்தக்கூடிய தன்மை வந்து குறிப்பிட்ட அளவு நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து உகந்த முறையில் வந்து பயன்படுத்தலாம். சப்போஸ் மீன்கள் வளர்க்கக்கூடிய உகந்த மாதிரியான இடங்களை இல்லாமல் போகிற பட்சத்தில் நம்ம வந்து டார்பாலின் ஷீட் முறைன்னு சொல்லப்படக்கூடிய HDPLC ஷீட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து குளங்களில் வந்து நீர்கள் நிலைநிறுத்தி நம்ம வந்து நீர்நிலைத்தன்மை இல்லாத மண் வகைகளில் கூட நம்ம வந்து மீன் வளர்ப்பை வந்து வளர்த்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாத இடமாக பார்க்குற மாதிரி, அதாவது தாழ்வான பகுதிகளில் இல்லாமல் வந்து குளங்கள் அமைக்கிறது வந்து மிகவும் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற வந்து குளங்களில் நீர் நிரம்பி மீன்கள் வந்து வெளியே ஓடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட pH அளவு வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு 7.5 8 அளவில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி மண் வகை இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் உரங்கள் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து சத்துக்கள் வந்து ஈஸியாக இழுத்து கொடுத்து நமக்கு வந்து பிளாங்டான் குரோத்துக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து குளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடங்களுக்கான தேர்வுகளில் வரக்கூடிய திட்டங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தை எப்படி அமைக்கணும்னு பார்க்கும்போது வந்து எப்பவுமே வந்து மீன் குட்டைகளை பொறுத்தளவுக்கு வந்து செவ்வக வடிவான மீன் குட்டை அமைப்பு வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அறுவடை செய்யும் பட்சத்தில் வந்து நமக்கு மீன்கள் வந்து தப்பிக்காமல் எல்லா மீன்களையும் நம்ம முழுமையாக வந்து அறுவடை செஞ்சு எடுக்கிறதுக்கு வலையை வச்சு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது அறுவடை செய்யும்போது வந்து ஈஸியாக வந்து எல்லா மீன்களையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்களில் வந்து மீன்களை அறுவடை செய்ய முடியாத சமயத்தில் வந்து தண்ணீரை முழுமையாக வெளியேற்றிட்டு நம்ம மீன்களை பிடிக்கிறதுக்கு இருக்கும். செவ்வக வடிவ தொட்டிகளை வந்து பெரும்பாலும் எல்லோரும் வந்து பரிந்துரை செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவ்வக வடிவ தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா அதாவது விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3:1 வந்து உங்களுக்கு வந்து நீளம் வருதுன்னா 1 அகலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி 3:1 இடத்துல நீளம் அகலம் அந்த அளவில் வந்து நம்ம வந்து குட்டைகளை வந்து அமைக்கணும். அடுத்தது வந்து ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் வந்து அதிகபட்சம் 7 ஆழம் இருக்கிற வரைக்கும் இருந்தால் ரொம்ப நன்மையான ஒரு இதாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணியாக வந்து மீன் வளர்ப்பில் கருதப்படுது. 3 to 5 வரைக்கும் தண்ணியை வந்து நம்ம தேக்கி வைக்கக்கூடிய பகுதியாகவும் அந்த மேலே இருக்கக்கூடிய 2 பகுதி வந்து நமக்கு வந்து தரைக்கு மேலே வந்து நம்ம அந்த கரையை வந்து நல்ல கனமான கரை அமைக்கிறதுக்கு மேலே 2 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடும்போது வந்து அது வந்து ஒரு நல்ல உறுதியான கரைகளை நம்ம அமைக்க முடியும். இந்த மீன் வளர்ப்புக்கு வந்து சராசரியாக வந்து 5 முதல் வந்து நம்ம நீரை வந்து நிலைநிறுத்தி வந்து மீன் வளர்ப்பில் நம்ம வந்து ஈடுபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அதாவது குளங்களை அமைச்சதுக்கப்புறம் வந்து குளங்களில் வந்து முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நீர் உட்புகும் குழாய் மற்றும் நீர் வெளிப்புகும் மடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 குழாய்களை நம்ம அமைச்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய வளர்ப்பு காலங்களில் வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்மளுடைய நீரை இறக்கி ஏற்றுறதுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த மீன் குட்டையை பொறுத்தளவுக்கு மீன் குட்டை அமைக்கும் போது இன்லெட் அவுட்லெட் அதாவது நீர் உட்புகும் குழாய் வெளிப்புகும் குழாய்களை வந்து கரெக்டாக சீராக அதாவது நீர் உட்புகும் குழாய் வந்து உயரமான பகுதியிலையும் அதாவது கரைகளின் உயரமான பகுதியிலிருந்து தண்ணீர் உள்ள ஒழுகிற மாதிரியும் அதே நீர் வெளியேறும் குழாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்வான பகுதி அதாவது குட்டையின் அடிப்பகுதியிலிருந்து தண்ணீர் வந்து ட்ரைன் ஆகி வெளியே போகிற மாதிரி கீழே ரொம்ப தாழ்வான பகுதியில் வந்து நீர் வெளிப்புகும் குழாயை அமைக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது. அடுத்து குளங்களை நம்ம அமைச்சதுக்கப்புறம் குளங்களை நம்ம தயார்படுத்துறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு குளத்தில் வந்து மீன் தொழில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அதை திருப்பி நம்ம வந்து சுத்திகரிப்பு செஞ்சு அதை திருப்பி நம்ம வந்து மறுபடியும் பயனுள்ள ஒரு மீன் வளர்ப்பு குளங்களாக கொண்டு வர பட்சத்தில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய களைகளை அகற்றணும். அதாவது தேவையில்லாத களை செடிகள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பயன்பாட்டுக்கு இல்லாத குளங்களை வந்து வீடர்ஸ் அதாவது களை செடிகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கடுத்தது அதை ரிமூவ் பண்ணதுலேருந்து 1-2 கழிச்சு என்ன பண்ணணும்னா மண்ணை வந்து உழுதுடணும். இது அறுவடை முடிஞ்சது உடனே வந்து குளத்தை வந்து அடுத்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு குளங்களை வந்து ஒரு 20-30 வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உழுதல் செய்யும்போது கீழே இருக்கக்கூடிய நச்சு வாய்க்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் குளங்களை வந்து தயார் செய்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் குளத்தில் வந்து pH அளவு அதாவது வந்து அமில காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க அதை சரியான முறையில் நம்ம வந்து கொண்டு வரதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த மண்ணில் வந்து சுண்ணாம்புகளை வந்து அதாவது கலந்து வந்து அதனுடைய கார அமிலத்தன்மை வந்து நிலைநிறுத்தப்படணும். 1 அளவுள்ள ஒரு மீன் குளத்திற்கு வந்து 100 கிலோகிராம் வரைக்கும் ஒரு சுண்ணாம்பு வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஒன்றுனா வந்து நீரில் வந்து அடுத்தது நீர் நிரப்புற காலகட்டங்களில் வந்து தாவர மிதவு உயிரின்னு சொல்லுவாங்க அதோடைய வளர்ச்சியை வந்து இது வந்து தூண்டி விடுது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய pH அளவு நீரின் கார அமிலத்தன்மை குறையிறது மூலமா வந்து pH நிலை கரெக்டான நிலை தேவையான நிலை உருவாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து இயற்கை உணவோட அதிக அளவில் உற்பத்தி ஆகிறதுக்கு வழிவகுன்னு சொல்றாங்க. இயற்கை உணவு அதாவது வந்து தாவர மித உயிரிகள். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த pH அளவு வந்து ஒரு காரணியாக வந்து கருதப்படுது. அடுத்தது குளங்களை தயார் செய்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நீர் நிரப்புறோம். அந்த நீர் பார்த்தீங்கன்னா முதல் அளவில் வந்து ஆரம்பத்தில் வந்து 3-5 வரைக்கும் நீரை வந்து முழுமையாக நிரப்பிட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா குளங்களில் நீர் நிரப்பி 2 தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து உரங்களை இடணும். இந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களாகவும் இருக்கலாம். முதல்ல இயற்கை உரங்கள்னு பார்த்தீங்கன்னா

வந்து மாட்டுச்சாணம், கோழி எரு, பன்றி எரு, வாத்து எரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எருக்களை வந்து நம்ம, அதாவது வந்து இயற்கை சாணங்களை வந்து நம்ம வந்து குளத்தில் வந்து பயன்படுத்துறது மூலிமா வந்து தாவர மித உயிரிகளுடைய உற்பத்தி வந்து அங்கே வந்து பெருகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கிய மாட்டுச்சாணத்தை நம்ம வந்து உரமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3-5 டன் வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மாட்டுச்சாணத்தை அதில் வந்து கரைச்சுடுறது மூலிமா வந்து பிளாங்டனுடைய குரோத், அதாவது வந்து தாவர மித உயிரிகளுடைய வளர்ச்சியை வந்து ஒரு நிலையான அளவில் நம்ம வந்து வச்சுக்கலாம். உரங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீழே மண்ணில் இருக்கக்கூடிய மக்கி இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து பாக்டீரியாக்கள் மூலமா வந்து என்ன பண்ணணும்னா தூண்டுதல் செய்யப்பட்டு அது ஒளிச்சேர்க்கை மூலமா தாவர மித உயிரிகளுடைய உற்பத்தியை வந்து பெருக்குது. இதுதான் வந்து உரங்கள் பயன்பாட்டிற்கான முக்கியமான காரணமாக கருதப்படுது. இதன் மூலமா வந்து தாவர மித உயிரிகளிலே மிக முக்கியமாக கருதப்படுகிற ப்ளூ கிரீன் ஆல்கி, அதாவது நீல பசும் பாசின்னு சொல்லுவாங்க, இதோட வளர்ச்சி வந்து நீர்நிலைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டை வந்து ஒரு மீன் வறுப்புக்கு உகந்த ஒரு குட்டையாக வந்து மாறுது. இப்போ நம்ம மீன் குட்டைகளில் வந்து நீர் நிரப்பினதுக்கப்புறம் உரமிடுதல் பணியை தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்து அதில் வந்து தேவையான அளவு தாவர மித உயிரிகளுடைய வளர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து கணிச்சதுக்கப்புறம் அடுத்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா மீன் குஞ்சுகளை நம்ம வந்து இருப்பு செய்யணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்நாட்டு வகை மீன் இனங்களான நன்னீர் வளப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்லுவாங்க, கட்லா, ரோஹு, மிருகால், இந்த 3 வகை மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் வகை இனங்கள் சொல்கிறாங்க. இதில் அயல்நாட்டு மீன் வகைகள், கெண்டை மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கண்டை, சாதா கண்டை, புல்கண்டைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான இனங்கள் வந்து அயல்நாட்டு வகை இனங்கள். இந்த 6 வகையான இனங்களில் நம்ம எதாவது ஒன்று நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து தேர்வு செஞ்சு அதை நம்ம சரியான அளவில் வந்து குளங்களில் இருப்பு செய்கிறது மூலிமா வந்து அடுத்தது மீன்களை வந்து நம்ம சரியான முறையில் வளர்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக பார்த்தா முதல் வந்து கட்லா. கட்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கண்டைகளிலே வந்து மிக முக்கியமாக ஒரு அளவில் பெரிய உருவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மீன் இனமாக இது கருதப்படுகிறது. இது வந்து நீரோடைய மேல்மட்ட பகுதியில் வந்து அதிகமாக வாழக்கூடிய தகுந்த மீன் இனமாக கருதப்படுது. இதோடைய அதிகபட்ச அளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1-2 கிலோ வரைக்கும் வந்து இதோடைய வளர்ச்சி வந்து காணப்படுது. 2வது வகைன்னு பார்த்தீங்கன்னா ரோகு. இது வந்து என்னென்னா வந்து ரொம்ப சுவையான மீன் வகையாக வந்து இந்த 3 வகையான மீன்களில் கருதப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய அதிகபட்ச வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் வந்து இது வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு இனமாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து அதனை தொடர்ந்து வந்து மிருகால் அப்படிங்கக்கூடிய கெண்டை வகைகளில் 3வது வகையான மிருகால் வகையான மீன் வகைகள் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1-1.5 கிலோ வரைக்கும் வந்து அதோடைய அதிகபட்ச வளர்ச்சியாக வந்து நம்ம பார்க்கப்படுது. அடுத்தது சாதா கண்டை, புல்கண்டை, வெள்ளிக்கண்டை இதெல்லாம் என்ன பண்ணணும்னா 1.5 கிலோ வரைக்கும் வந்து வளரக்கூடிய இனங்களாக வந்து காணப்படுது. இப்போ நம்ம மீன் குஞ்சுகளை தேர்வு செய்யும்போது அது எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உள்நோக்கி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய மீன் குஞ்சுகள் வந்து மிக ஆரோக்கியமான குஞ்சுகளாக இருக்குதாங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னென்னா வந்து மீன் குஞ்சு பொறிப்பகத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து மீன்களுடைய அந்த ஆரோக்கியத்தன்மை எதில் தெரியும்னா உங்கள் கைகளால் அந்த மீன்களை நீங்கள் கையில் எடுத்து பிடிக்கும்போது நல்லா துள்ளி குதிக்கிற மாதிரியான மீன்களாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து அது வளர்ந்துருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மீன்களை நம்ம தேர்வு செய்கிறது மூலிமா வந்து நம்ம அங்கே இருப்பு செய்யும்போது அதோடைய இறப்பு சதவீதத்தை வந்து குறைக்கலாம் முடிஞ்சளவுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடைய மீன் குஞ்சுகளை பொதுவாக நம்ம வந்து ஒரு மாலை பொழுதுகளில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து இடமாற்றம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு வந்து சூரிய ஒளியோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தேவையான தட்பவெப்ப நிலை வந்து எதுவாக இருக்கிற காரணத்தினால் வந்து அங்கேருந்து நம்ம மீனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இடமாற்றம் செய்யும்போது வந்து இறப்பு விகிதம் வந்து அங்கே வந்து குறைக்கப்படுது. என்ன பண்ணணுன்னா முக்கியமாக முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஒரு மாலை பொழுதுகளில் வந்து மீனை வந்து இடமாற்றம் செய்கிறதா வந்து நம்ம வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன் இனங்களை வந்து ஒரு ஹெக்டரில் வந்து 2000 மீன் குஞ்சுகள் விடுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மீன் குஞ்சுகளை வந்து மீன் குட்டைகளை விடும்போது அதோடைய நீரோட தரங்கள், அதாவது நீரோட தரம்னு சொல்லக்கூடிய pH, அதோடைய வெப்பநிலை, அதோடைய கலங்கள் தன்மைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து ஒரே அளவாக சீரான அளவில் இருக்குதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். மீன் குஞ்சுகளை இருப்பு செஞ்சதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து நம்ம ஒரு 10 நாள் இடைவெளிக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இயற்கை உரங்களை வந்து அதில் வந்து திருப்பி நம்ம வந்து கரைச்சுடணும். அதன் மூலமாக வந்து என்னென்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த தாவர மித உயிரிகளுடைய வளர்ச்சி வந்து சீரான நிலையில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து திருப்பி நம்ம வந்து மீன்களை இருப்பு செஞ்சதில் இருந்து ஒரு 20-10 நாள் தொடர்ந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து மாட்டுச்சாணங்களை வந்து அதில் கரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து உணவு மேலாண்மை. உணவு மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கொடுத்த பிளாங்டான்னு சொல்லக்கூடிய தாவர மித உயிர்கள் வந்து மீன்களுக்கு வந்து ஒரு முதன்மை உணவாக மட்டுமே காணப்படுது. அதை மட்டுமே வந்து சார்ந்து ஒரு மீன் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து ரொம்ப சிரமமான முறையாக பார்க்கப்படுறதுனால நம்ம மீனுக்கு வந்து அதிகமாக புரதச்சத்து இருக்கக்கூடிய மேலுணவுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும். அது அடிஷ்னலாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனோட வளர்ச்சி வந்து குறைந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான வளர்ச்சி வந்து அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த மேலுணவில் பார்த்தீங்கன்னா அரிசித்தவிடு, கடலை புண்ணா, சோயா தூள், அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு, அப்புறம் வந்து மீன் தூள், அதாவது உலர்ந்த

மீன் தூளை வந்து அதனுடைய உணவில் வந்து கலந்து நம்ம கொடுக்கறது மூலியமாக வந்து அதுக்கு தேவையான புரதச்சத்து வந்து மீன்களுக்கு வந்து சென்றடையுது. அடுத்தது வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா புல்கண்டை வகையான மீன்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மீன் இனங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சமையல் உணவு கழிவுகள், அந்த காய்கறி கழிவுகள் போன்றவற்றை வந்து நம்ம வந்து குறைவான அளவில் கொடுத்தோம்னா அது அழகாக வந்து நல்லா சாப்பிட்டுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து நீரோட தரம் தான் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயமாக கருதப்படுது. நம்ம மீனோட உணவு எந்த அளவுக்கு மீனோட வளர்ச்சியில் பெரும்பங்காற்றுதோ அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா நீரோட தரம் வந்து அதிக வந்து ஒரு பங்காற்றுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நோய் தொற்றுதல் தாக்குதலிருந்து எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக நீர் தான் வந்து காணப்படுது. ஸோ நீரோட தரத்தை வந்து எப்பயுமே வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு சரிவிகித அளவில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீரோட தன்மைகள் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமாக பிரிக்கலாம். ஒன்று இயற்பியல் தன்மைகள்னு சொல்கிறாங்க. இயற்பியல் தன்மைகள் கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா நீரோடைய ஆழம், இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. ஏன் பார்த்திங்கன்னா நீரோடைய ஆழம் வந்து குறைகிற பட்சத்தில் நமக்கு வந்து சூரிய ஒளியோடைய ஊடுருவும் தன்மை வந்து அதிகமாகுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலிமா வந்து மீன்களுடைய வளர்ச்சியில் வந்து அசௌகரியம் ஏற்பட காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீரோடைய ஆழத்தை வந்து முடிஞ்சளவுக்கு 1.5 மீட்டர் அதாவது 3 அடி ஆழம் வரைக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து நிலையாக வந்து கொண்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக கருதப்படுது. அதே சமயத்தில் வந்து அதிகமான ஆழம் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியோட ஊட்புக்கும் தன்மை குறைவதனால உள்ள வந்து ஒளிச்சேர்க்கையோடைய அளவு குறைஞ்சி அங்கே தாவர மிதவு உயிர்களுடைய உற்பத்தியும் வந்து பாதிப்புக்குள்ளாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஒரு சராசரியான அளவாக 1.5 மீட்டர் அளவுக்கு வந்து மீனோட ஆழத்தை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு செயல்முறையாக நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீரோட வெப்பநிலை. நீரோட வெப்பநிலை எப்பவுமே வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரியான அளவில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா கலங்கல் தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீரில் அந்த தாவர மிதவை உயிரிகளுடைய வளர்ச்சி இருக்கிறதன் மூலிமா அதில் வந்து ஒரு பசும்பாசி தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கலங்கல் தன்மை வந்து எப்பயுமே வந்து நீரில் இருந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து கணக்கிடலான்னு பார்த்திங்கன்னா வட்ட வடிவ தகடுன்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த ஸ்கேல் அதாவது அந்த அளவுகோலை பயன்படுத்தி நம்ம வந்து நீரில் எந்த அளவுக்கு வந்து கலங்கல் தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அளந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சராசரியான ஒரு சிறந்த ஒரு நீர்நிலையில் வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த செச்சி டிஸ்கோடைய அளவு வந்து சரியாக இருக்கணும். 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தெளிவாக அந்த செச்சி டிஸ்கோடைய தெளிவு தன்மை தெரிஞ்சதுன்னா அந்த நீர் வந்து தரமான நீராக இருக்குதா வந்து கருதப்படுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் தன்மைன்னு சொல்லுவாங்க. நீரில் வந்து வேதியியல் தன்மை இல்லைன்னா நீரோட உப்புத்தன்மை, உப்புத்தன்மை முடிஞ்சளவுக்கு நன்னீரில் வந்து 30 ppmக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இதன் மூலிமா வந்து ஒரு உப்புத்தன்மை குறைந்த நீராக இருக்கிற மூலிமா வந்து நன்னீரில் வந்து மீன்கள் வரதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மையாக பார்க்கப்படுது. அடுத்தது உயிர் வலி, ஆக்சிஜன் அளவுன்னு சொல்கிறாங்க. நீரில் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து 5 to 7 mg வரைக்கும் அந்த அளவில் வந்து ரேஞ்ச், அதாவது மினிமம் 5 ppmக்கு மேலே அதிகமாக வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆக்சிஜன் குறையிற பட்சத்தில் வந்து நம்ம அதிகமான மீன்களை இருப்பு செஞ்சுருக்கிற போது வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மீன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதனால் வந்து நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து 5 to 7 ppm அளவில் வந்து நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதற்கு வந்து இப்போ சப்போஸ் சில சமயங்களில் வந்து அதிகமான மீன்களை இருப்பு செஞ்சுற இடத்துல வந்து மீன்களில் வந்து இந்த உயிர்வலியோட அளவு வந்து பற்றாக்குறை ஏற்படுற பட்சத்தில் நம்ம வந்து காற்றேற்றிகள் அதாவது ஏரேற்று அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம். அடுத்த காரணியை நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நீரின் கார அமிலத்தன்மை. மீன் வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு நீரோட கார அமிலத்தன்மைங்கிறது வந்து நீருக்குள்ளே வந்து 7.5 to 8.5 வரைக்கும் pHயோட அளவு வந்து நமக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது குறைஞ்சிற பட்சத்தில் வந்து மீன்களோட வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வந்து அது எந்தெந்த சமயத்துலலாம் வந்து நீரில் வந்து pH அளவு குறையுதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து சுண்ணாம்பு அதில் இட்டு நம்ம அதில் வந்து சரியான அளவில் வந்து அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வந்துடணும். நீர் பராமரிப்பை தொடர்ந்து மீன்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா பாக்டீரியாவால் தாக்கப்படுகிற நோய்களும் பூஞ்சை நோய்களும் புரோட்டோசோ நோய்களும் ஒட்டினி நோய்கள் சொல்லி 4 விதமான நோய்கள் வந்து மீன்களை பொதுவாக வந்து காணப்படுது. இந்த பாக்டீரியா நோய்கள் வந்து எதனால் வருதுன்னா வந்து நீரோடைய தன்மை வந்து மாறுபடுறதுனாலையும் மீன்களுக்கு வந்து அசௌகரியம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனாலையும் வந்து அதிகமாக வந்து பாக்டீரியா நோய்கள் வந்து உருவாகிற காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா நோயை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சிடெட்ராசைக்ளின், டெட்ராமைசின் அப்படிங்கக்கூடிய அந்த எதிர் நுண்ணுயிர்ப்பி மருந்துகளை வந்து பயன்படுத்துறது மூலிமா இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து அதை தொடர்ந்து பூஞ்சை நோய்கள்னு சொல்கிறாங்க. பூஞ்சை நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவுள் அழுகல் நோயின் ஒரு நோயும் அடுத்தது வந்து சாப்ரோலெக்னியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயும் வந்து பூஞ்சை நோய்களில் வந்து மீன்களில் வந்து காணப்படக்கூடிய 2 நோய்களாக முக்கியமாக ஆக்கப்படுது. இதுக்கு வந்து சிறந்த தீர்வு பார்த்தீங்கன்னா வந்து செவுள் அழுகல் நோய்க்கு வந்து காப்பர் சல்பேட்டை வந்து 0.1 mg அளவில் வந்து லிட்டரில் வந்து கரைச்சி அதை வந்து மீன்களுக்கு கொடுக்கறது மூலியமாக அதை வந்து குணப்படுத்தலாம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோலெக்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சை நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து 1 gram வந்து 1 liter மிக்ஸ் பண்ணி மீன்களுக்கு கொடுக்கறது மூலியமாக வந்து அதை வந்து குணப்படுத்தலாம். அடுத்தது கெண்டை மீன்களை பொறுத்தவரைக்கு மீன்களில் வந்து அதிகமான நோய்கள் வந்து பெரும்பாலும் தாக்கப்படுறது கிடையாது. ஆனால் விரால் மீன்களில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு குளிர்காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து சீல் புண் வகை நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து அதிகமாக வருது. இதுக்கு முக்கியமான காரணமாக

0: பார்க்கக்கூடியது காரணம்னு பார்த்தீங்கன்னா அபனோமைசிஸ் இன்வேடியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சை தான் அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக வந்து பார்க்கப்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மீன்கள் குஞ்சுகளை தேர்வு செய்யும் போதே அதை வந்து நோய் புகுதலுக்கு உட்பட்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து உள்நோக்கிட்டு அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம தேர்வு செஞ்செடுக்கணும். ஸோ அந்த மீன்களை முடிஞ்சளவுக்கு தனிமைப்படுத்தி மற்ற மீன்களுக்கு அது பரவாமல் கட்டுப்படுத்தி கொண்டு வரது மூலியமாக அது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மீன் வளம் பற்றி ஏதாவது சம்மந்தமான விவரங்கள் எதுவும் வேணும்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு வந்து என்னோட தொலைபேசி எண் வந்து 96 88 16 9 28 9 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசலாம் நீங்கள்.
1: நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா பொண்ணி?
2: வீட்டில் அழகுக்காக வண்ண மீன்லாம் வாங்கி வளர்க்குறத பார்த்துருக்கேன். ஆனால் வாழ்வாதாரத்துக்கே வழிகாட்டுற இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு முறையை பற்றி இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்கள் கை நிறைய காசும் கிடைக்க போகுது, நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது.
1: நீ பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளை. அப்ப நாம பறவிடலாமா? நான் வேற கொல்லப்புறத்துல துணிகளை காய போட்டு வச்சிருக்கேன். மழை வர மாதிரி இருக்கு, அது எல்லாம் போய் எடுத்து வைக்கணும்.
2: சரி மருதாணி, எங்க அத்தை கூட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நானும் போய் அதை கொட்டில் அடைக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணணும். சரி சரி வாப்புல போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மரங்களுக்கான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போலவே மரங்களையும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களான உலர்த்துதல் மற்றும் ரசாயனங்கள் உட்செலுத்துதல் ஆகிய முறைகளை கொண்டு பதப்படுத்தப்படுகிறது. மரங்களின் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் நம் முன்னோர்களால் பல காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பமாகும். ஆனால் அந்த பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் தற்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவியல் பூர்வமாக சில மாற்றங்களை உட்புகுத்தி நேர்த்தியான முறையில் மரங்கள் பதப்படுத்தப்படுகிறது. மரங்களை அறுவடை செய்த பின்னர் முறையாக உலர்த்தி பதப்படுத்த வேண்டும். அறுவடைக்கு பின் மரத்தின் ஈரப்பதத்தை சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடனடியாக குறைக்கவில்லை என்றால் அதிகப்படியான நோய் மற்றும் பூச்சி தாக்குதலால் மரங்களின் உறுதித்தன்மை பாதிக்கப்படும். மேலும் மரங்களை முறையாக உலர்த்திய பிறகு அதனுள் பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை ஏற்படுத்தும் ரசாயனங்களை உட்செலுத்துவதன் மூலம் மரங்களின் பயன்பாட்டு தன்மை அதிகரிக்கும். இத்தகைய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை மரங்களின் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. மரங்களை உலர்த்துதல் பற்றி அறிந்து கொள்வோம். அறுவடையின் போது மரங்களில் ஈரப்பதம் 60-200% வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை முறையாக அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளியேற்ற வேண்டும். முறையாக செய்யவில்லை என்றால் மரங்களில் வெடிப்பு, வளைதல் போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மரங்களின் ஈரப்பதத்தை 2 முறைகளில் குறைக்கலாம். 1, இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, காற்றின் ஈரப்பதம் மற்றும் காற்றின் சுழற்சியை கொண்டு உலர்த்தலாம். இக்காரணிகளை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. 2, சூளையை பயன்படுத்தி மரங்களை உலர்த்துதல் ஆகும். இம்முறையில் வெப்பம், காற்றின் ஈரப்பதம் மற்றும் காற்றின் சுழற்சி ஆகியவற்றை தேவைக்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்த முடியும். இம்முறையினால் மரத்தின் ஈரப்பதத்தை 5-6 நாட்களில் 12% கீழ் குறைக்க முடியும். அதேபோல் இம்முறையில் மரங்களில் ஏற்படும் குறைபாடுகள் கணிசமான அளவிலேயே இருக்கும். மரங்கள் உலர்த்துதலில் அவற்றை அடுக்குதல் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவை கிடைமட்டம் மற்றும் செங்குத்தான முறைகளால் அடுக்கப்படுகின்றது. இதில் கிடைமட்டமாக அடுக்குவதே சிறந்த முறையாக கருதப்படுகின்றன. இதன் மூலம் மரங்களின் உறுதித்தன்மை அதிகரிப்பதோடு நீண்ட நாட்களுக்கு எவ்வித குறைபாடுமின்றி பயன்படுத்தலாம். மரங்களில் ரசாயனங்களை உட்செலுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மரங்களை பயன்படுத்தும் போது அதிகப்படியான நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே மரங்களை முறையாக உலர்த்திய பிறகு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு ரசாயனங்களை உட்செலுத்தும் போது மரங்களின் ஆயுள் அதிகரிப்பதோடு பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். இந்த மரங்களில் உட்செலுத்தப்படும் ரசாயனங்கள் நீரில் கரையக்கூடியது, எண்ணெயில் கரையக்கூடியது மற்றும் கரைப்பானில் கரையக்கூடியது என்று மூன்று வகைப்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த மரங்களில் உட்செலுத்தப்படும் ரசாயனங்களில் போராக்ஸ் மற்றும் காப்பர் குரோமியம் போராக்ஸ் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இத்தொழில்நுட்பங்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு உலர்த்துதல் சூளையும் ஒரு ரசாயனம் உட்செலுத்தும் வசதியும் நிறுவப்பட்டு அது பொதுமக்களின் பயன்பாட்டிலும் உள்ளது. இந்த சூளை ஒரே நேரத்தில் 400 சதுர அடி மரத்தை உலர்த்தும் கொள்ளளவு கொண்டது. இந்த சூளையில் மலைவேம்பு, தேக்கு, கடம்பு, சில்வர் ஓக், வாகை, தைலமரம் மற்றும் நீர்மருது போன்ற மரங்களின் ஈரப்பதத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் உலர்த்தலாம். வனக்கல்லூரியில் அமைந்துள்ள ரசாயன உட்செலுத்தும் வசதி ஒரே சமயத்தில் 40 சதுர அடி மரங்களை கையாளும் தன்மை கொண்டது. எனவே விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் மரங்களை சிறப்பான முறையில் உலர்த்தி பதப்படுத்தி எவ்வித குறைபாடுகளும் இன்றி விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: ஹரிகை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-030-93739 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும்

0: நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்களை பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் திருமூர்த்தி திரைப்பட பாடல்.

காலை 11 மணிக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் முத்துக்காளை திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: இருக்கிறதுக்கான ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து மனு எஸ் ஜானகி குரல்களில் எல்லாமே என்ற அசாதான் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: திரைக்கதையில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் சித்ராவின் குரல்களில் பாட்ஷா திரைப்பட பாடல்.

0: பாத்துக்க போறேன்.
1: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: திரைக்கு நிறைவாக ஒழிக்கவிருப்பது பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: Students will be provided up to 80% financial support across 6 professional programs, comprising 2 one-year diploma programs and 4 six-month certificate programs. The announcement has come after Prime Minister Narendra Modi held a meeting with co-CEO of Netflix, Ted Sarandos, earlier this month. In men's cricket, hosts Sri Lanka reached 229 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. Earlier in the day, the visitors enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in their first innings. India had declared their first innings at 503, powered by centuries from Dhruv Jorel and Devdutt Padikkal. The visitors are currently leading the two-match series 1-0. And now, before we end the bulletin, the headlines once again. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. And in men's cricket, India tighten grip on Colombo test as host Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள், சிறப்பம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடங்கி 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இதன் சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
4: 2016 ஆகஸ்ட் 25th அன்னைக்கு நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய யூபிஐயை லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்க்கு இந்த யூபிஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் போனாக செயல்பட்டு வருது. ஏன்னா 2016 இன்னைக்கு 2026 நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது 13,000 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது கேஷுக்கு மாற்றாக வந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மாற்றம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய நாட்டோட ஒரு பேமெண்ட் கல்ச்சரை வந்து மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
3: நிச்சயமா மேம், அதாவது ஒரு நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஈஸியாக்கியிருக்கு இந்த பேமெண்ட் மெத்தட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வந்து மக்களோட வேலையையும் அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தியிருக்கு மேம் இந்த யூபிஐ?
4: யூபிஐயோட மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து டைம் சேவிங் அண்ட் கன்வீனியன்ஸ் என்னுடைய கருத்து. முதல்ல ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அவரை நம்ம பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணணும். அதோட இது வந்து பேங்கிங் ஹவுஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதில் வெயிட்டிங் டைம் வேற இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். இல்ல என்னோட ஃபேமிலி மெம்பருக்கோ இல்ல என்னோட ஒரு பிசினஸ் பேமெண்ட்ஸுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்மார்ட் போனும் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருந்தாலே போதும். இது போக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், நம்ம பண்ற ஷாப்பிங் செலவுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கான சார்ஜஸ், ஏன் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளால வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஸோ ஈவன் மிட் நைட்டில் கூட விடுமுறை நாட்களில் கூட இந்த பேமெண்ட்ஸை நம்ம பண்ணலாம். அதுக்காக பேங்க்குக்கு போய் பேமெண்ட் கவுண்டரில் நின்று க்யூவில் வெயிட் பண்ணி தான் பண்ணுங்கிற அவசியம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு.
3: நிச்சயமாக, அதாவது முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமா வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஈஸியாக்கியிருக்கு. இப்போ வங்கி சேவையை வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறத இது வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
4: நிச்சயமா.
3: ஏன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு மொபைல் போனும் இருந்தா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கறத இது வந்து உறுதிப்படுத்தியிருக்கா?
4: கண்டிப்பாக. ஏன்னா பேங்கிங் சர்வீஸை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு யூபிஐ எப்படி ஒரு மிக முக்கிய சோர்ஸ்னு சொல்லலாமோ அதே மாதிரி நம்ம வங்கி சேவைகளை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஆதார், மொபைல் லிங்கேஜ், டிஜிட்டல் இந்தியா போன்ற மற்ற முயற்சிகளும் வந்து சேர்ந்து

0: இந்த யூபிஐ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் மிகப்பெரிய நிறுவனங்களை விட சின்ன லெவலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார் கூட இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு மாறியிருக்கு.
1: நிச்சயமா, இப்போ பிஸ்னஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக்கி இருக்கு மேம்? பிஸ்னஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு?
0: இந்த யூபிஐன்னு நம்ம சொல்லும் போது 24/7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ரவுண்ட் தி கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ அவுட் த டே இதை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்கும் அவங்களோட எல்லா பேமெண்ட்ஸையும் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இது கிரெடிட் ஆயிடுது. அப்போ ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஃபண்ட் வந்து அடுத்த செகண்டே கிடைக்குது அப்படின்னா என்னால எனக்கு தேவைப்படுற ஃபண்டை இன்னும் பெட்டரா என்னால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல இன்னும் பெட்டராகவே என்னால மேனேஜ் பண்ண முடியும். இது போக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பணம் அனுப்பணும், ஒரு பிஸ்னஸ்ல வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அதிகமாக அப்படின்னா எப்பவுமே கையில் கேஷ் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இது பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து வணிகம் மற்றும் தொழில்துறையில் இதனால வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் பற்றி சொன்னீங்க மேம். வணிகம் அப்படின்னாவே வந்து பெரிய வணிகர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பெட்டிக்கடை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வழியில் போகும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த யூபிஐ வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லாமா, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: ஸோ இப்போ யூபிஐங்கிறது தனி நபருக்கான வசதிகளை மட்டுமே கொடுக்கல, பிஸ்னஸ் மேனுடைய மொத்த டிரான்சாக்ஷனுமே வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐயை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 2x2 சென்டிமீட்டரில் ஒரு கியூஆர் கோட் நம்ம வச்சுருந்தாலே போதும், நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இ காமர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க முடியாது. நம்ம இ காமர்ஸ் மொத்தம் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய டெய்லி பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பழங்கள் விற்பாங்க. அவங்களுடைய டெய்லி பிசினஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்க பிசினஸ் இன்னுமே வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்தும். அப்ப டிஜிட்டல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி, ரொம்ப பெரிய வணிக நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நிலை மாறி இன்னைக்கு தெருவோர வியாபாரிகள் கூட இதை யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இது இருக்கு.
1: நிச்சயமா, இப்ப டெக்னாலஜி பத்தி நீங்க ஒரு டேர்ம் வந்து குறிப்பிட்டீங்க, இது ஒரு பெரிய டெக்னாலஜியா இருந்திருந்தா கண்டிப்பா இதை வந்து இதை யூஸ் பண்ணிருக்க முடியாது. அப்போ ஒரு சிம்பிளிஃபைட் டெக்னாலஜியா இது இருந்ததுனால மட்டும்தான் எல்லார்கிட்டையும் போய் இது ரீச் ஆச்சுன்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா முன்பே வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, ஒரு மொபைல் போனும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளோ சிறு வணிகர்களோ இல்லை யார் எனி இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒன்று அப்படின்னு சொல்லலாமா?
0: இல்லை, யூபிஐ சக்ஸஸ்க்கு பின்னாடி நிச்சயமாக வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, இதில் வந்து பல வகையான தொழில்நுட்பங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் இன்டர்நெட், இதுதான் வந்து மக்கள் கிட்ட வந்து முதல்ல ரீச் ஆச்சு. இது ரெண்டையும் வச்சு தான் இந்த யூபிஐ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸையும் எல்லாராலையும் நினைவில் வச்சுக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட பேங்க் டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு வந்து சிம்பிளாக என்னோட மொபைல் நம்பரையோ இல்லை என்னோட யூபிஐ ஐடியோ கொடுத்து என்னால் என்னோட பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும்.
1: அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மொபைல் நம்பரோடு இது கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம அந்த பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா மேம்? இப்போ நம்மளுக்கு நமக்கு வந்து ஒருத்தரோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த 10 இயர்ஸ் வந்து கடந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அளவுக்கு இது வெற்றி அடைகிறதுக்கு இதுதான் காரணம், இந்த தொழில்நுட்பம் காரணம்னு சொல்லலாமா?
0: இதுக்கு பின்னாடி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் இல்லையா, ஒருத்தரோட மொபைல் நம்பரையும் இல்லை யூபிஐ ஐடி மட்டுமே போட்டு வந்து நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸி யூசேஜ். அதனால தான் இது மக்களிடையே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு.
1: மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றாடமே வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட முன்னாடிலாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கறது ஒரு எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் வச்சு அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற விஷயங்களை பார்க்குறோம்.

0: ரொம்ப அரிதாக தான் வந்து இந்த பணம் கொடுத்து மீதி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறோம். இப்போது சிறு வியாபாரிகள் சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகள்லாம் சொன்னீங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தோம், அதனால தான் வந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம கண்டிப்பாக இப்போ நினைவு கூர்ந்து தான் ஆகணும். அது வந்து இந்த கோவிட் காலகட்டம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த யூபிஐ வந்து நல்லாவே ரீச்சாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, இதோட அவசியத்தை அப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா மேம்?
1: கண்டிப்பாக. ஏன்னா அந்த கோவிட் பீரியட் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம்.
0: அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின் போது அந்த கிருமி பரவற ஒரு விஷயத்தை கூட இது தடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன் பீரியட்ல இருந்தோம். அப்போ நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால வீட்டில் இருந்து வெளியில் போகாமல் வாங்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யூபிஐ அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப பயன்படுத்தப்பட்டது.
0: நிச்சயமா மேம். அதாவது ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து இந்த தொழில்நுட்பம் ரொம்ப உதவி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பங்கள் இதை வந்து ரொம்ப சாத்தியமாக்குச்சுன்னு. அதுக்கு முன்பே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதெல்லாமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு அது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இப்போ வெளிநாடுகள் கூட வந்து நம்ம யூபிஐ சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய நன்மைகள் நம்ம நாட்டுக்கும் இருக்கு. இன்னொன்று, ஒரு பெருமையும் கூட, நம்மளுடைய யூபிஐ சேவையை வந்து வெளிநாடுகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெருமையும் கூட. நீங்க எப்படி பாக்குறீங்க இது?
1: கண்டிப்பா. ஏன்னா இது டொமஸ்டிக் பேமெண்ட்டா இருந்த யூபிஐ இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் டிஜிட்டல் பேமெண்ட்டா மாறி இருக்கு. நம்ம இந்தியாவில் உருவாக்குன இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து மற்ற நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் கெப்பாபிலிட்டிக்கு கிடைச்ச இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வெளியில போக வேண்டிய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வெளியில போறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்த யூபிஐ யூஸ் பண்றதுனால அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே வந்து இந்த இடத்துல சிம்பிளிஃபைடாக மாறி இருக்கு, டைம் சேவிங்காக மாறி இருக்கு. உலக அளவில் ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யூபிஐ மட்டுமே வந்து 49% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ இன்னைக்கு டேட்டில் மொத்தம் 11 நாடுகள் இந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து லேட்டஸ்டாக ஜாயின் பண்ணது கிரீஸ் அண்ட் மால்தீவ்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட். ஸோ இவங்க இந்தியாவுடைய ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்மை அக்செப்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கலாம்.
0: நிச்சயமா மேம். 11 நாடுகள் சொன்னீங்க, பூட்டான், நேபாள், சிங்கப்பூர், அப்புறமா வந்து ஐக்கிய அரபு எமிரேட், பிரான்ஸ், இலங்கை, அப்புறமா மரீஷியஸ், கத்தார், இந்த போன்ற இந்த 11 நாடுகள் வந்து இதில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்றது இங்கே இருக்கிற விஷயங்களை அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது. இப்போ இந்த வெளிநாடுகள் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மேம் நன்மை?
1: வெளிநாடுகள்லையும் இதை யூஸ் பண்ணுறதுனால முதல்ல இது நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் லெவலில் வந்து மக்களால் வந்து அறியப்படுது அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லலாம்.
0: அப்போ இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு.
1: இது வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம இனி பார்க்கலாம். இன்னும் வந்து இதில் பயோமெட்ரிக் பேஸ்டு, இன்னும் சிம்பிளிஃபைடாக சில ப்ராசஸ்லாம் இதில் கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும்.
0: இப்போ இந்த ஆனுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 314 லட்சம் கோடி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 4000 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து இதில் வந்து பரிவர்த்தனை பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையான பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த பணம் யார்கிட்டருந்து எங்கே போகுது அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: நிச்சயமாக. முறையான பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட டிரான்ஸ்பரன்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெயில் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம கேஷ் மூலமாக டீல் பண்ணும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம், இல்லை நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பெரிய அளவில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் யூபிஐ மூலமாக பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் இடத்துல கிரியேட் ஆகுது. சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் கீப்பிங், புக் கீப்பிங் அப்படின்னு ஒன்னு மெயின்டைன் பண்றது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ணுது. நாளைக்கு எவ்வளவு டேஸ் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால் அந்த ட்ரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும்

0: ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணுறதுனால சரியான அக்கௌண்டிங் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கம்ப்ளையன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது ஒரு டேக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு அடித்தளம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமாக மேம், நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில விஷயங்களையும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. என்ன அப்படின்னா, நாம பார்த்துருப்போம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து டைரியில் எழுதுவாங்க, அன்றாட செலவுகளை எழுதுவாங்க. நம்மளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன டிரான்சாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போது இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல்லே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து காட்டுது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம். நம்ம
0: இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தவங்க கிளம்பி வெளியில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு ஜென்ஸ் வந்து மணி பர்ஸோ வாலெட்டோ இல்லை ஒரு டைரியோ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இன்றைக்கி இல்லை. இது சென்னை மாதிரி ஒரு நகரங்களில் வந்து இதை நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையுமே நான் ஒரே ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே கொண்டு போனாலே இந்த இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்படி இருக்கும்போது இது இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. முதலில் நெனருஞ்சரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சிம்மவாகினி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து மொய்யார் தடம், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாபுதாளம், மாணிக்க வாசகர் திருவம்பாவை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணம் பஜமானச தோடிராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக சஞ்சரததர ராகம் சுத்தசாரங் ஆதிதாளம் ஜெயதேவர் அஷ்டபதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீதர் குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிராம்.

ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 26.9°C, இயல்புக்கு 1.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.7°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 86%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை திரை இசை, தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, உலக ஏரிகள் தினம் சிற்றுரை, 7:45 நகர்வலம் சென்னையின் பசுமை கட்டமைப்பு ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:00-8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஏஎன் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம், பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம்

குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். 8:05-9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், சிறீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: following the flash floods in Nepal. Union Minister of Railways Ashwini Vaishnav has said that Indian Railways is moving towards four-laning the entire high-density railway routes. In a social media post, Mr. Vaishnav said there are seven high-density routes spread over nearly 11,000 kilometres and carry a major share of the country's rail traffic. The seven high-density routes are Delhi-Howrah, Howrah-Chennai, Chennai-Mumbai, Mumbai-Delhi, Delhi-Chennai-Mumbai-Howrah and Delhi-Guwahati. The Indian Medical Association, IMA, has urged people to remain vigilant amid a seasonal rise in influenza AH1N1 cases, saying that the majority of infections are mild and self-limiting and there is no cause for panic. The IMA has advised people not to take antibiotics over-the-counter for flu symptoms, stressing that H1N1 is a viral infection and antibiotics do not kill viruses. The Delhi government today handed over approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana. Out of this, 2,500 letters were given at a formal ceremony. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.